நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார்.
0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கல்லுண்ணாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தில் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக்கொண்டார்.

தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள்

நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். நேரம் 6:02. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. பிறர் உங்கள் மீது எரியும் கற்களை சேகரித்து அவற்றை ஒரு கோட்டை கட்ட பயன்படுத்துங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், கருணையே உருவமே என தொடங்கும் பாடல் பி. சுஷிலாவின் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

எதிர்காலம் என்பது நாம் நுழையும் ஒன்று அல்ல. எதிர்காலம் என்பது நாம் உருவாக்கும் ஒன்று. சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க இன்றே தொடங்குவோம், இனிதே தொடங்குவோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள். பி. சுஷிலாவின் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:15. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலதான் இருக்கும். ஆனால் இவ்வுலகில் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், TM சவுந்தரராஜன் குரலில். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:22 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமால் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

6:25 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நாம் எவ்வளவு கற்றோம் என்பது பெரிதல்ல, கற்ற வழியில் எவ்வளவு தூரம் நடக்கிறோம் என்பதே பெரிது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏசு பாடல்கள், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:31 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடியுமானால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும். பக்தி

கிருஷ்ணன் குரலில் சிவன் பாடல்கள் கேட்டு வந்தீர்கள். நேரம் 6:39. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள், கேட்டிணைந்திருங்கள்.

6:42. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூபாலராகம் என தொடங்கும் பாடல் பி. சுஷிலாவின் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:46. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரியா சகோதரிகள் குரலில்.

நேரம் 6:51. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கண்ணனை காண்பதெப்போ என தொடங்கும் பாடல் சுதா ரகுநாதன் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அன்பு செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். மழையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதாவது மழை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பருவத்தையும் நாம் கடந்து போய்தான் ஆகணும். வெயில், மழை, குளிர், பனிக்காலம்னு அதது அந்தந்த காலத்தில் வரும் போகும். ஆனால் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் கடுமையான காத்தடிக்கும்பாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அல்லது நகரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லா பகுதிகளிலையும் இல்லைனாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள மாநிலம், இப்படி அங்கங்கே மழை பெய்து மக்கள் நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மழையை எதுவும் சொல்லக்கூடாது. இயற்கையை நாம் போற்றணுமே தவிர எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது. மழையை அதன் பெய் திறன் அடிப்படையில் வெவ்வேறு பெயர் வைத்து அழைப்பர். தூறல், பசும்புல் மட்டுமே நனைவது விரைவில் உலர்ந்துவிடும். சாரல், மழை நல்லா பெய்து நீர் ஓரளவுக்கு தரைக்குள் செல்லும். அடுத்து மழை, ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும். பெருமழை, நீர்நிலைகளில் நீர் நிரம்பும். அடைமழை, ஐப்பசியில் பெய்வது.

0: கனமழை கார்த்திகையில் பெய்வது.
1: அன்பு செல்வனையா,
0: மழைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், இதில் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? மழை பற்றி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்த நமது முன்னோருக்கு இணையாக இந்த காலத்திலையும் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக மழை துளியின் விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல், அதுவே விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை. மழை துளியின் விட்டம் 4-6 மில்லி மீட்டர் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அது கனமழை. சாதாரணமாக 2 பருவங்களில் மழை பெய்யும் நம்ம நாட்டை பொறுத்தவரையில். தென்மேற்கு, அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். அடுத்து வடகிழக்கு பருவமழை, இது அக்டோபர் மாதத்தில் துவங்கும். இது குளிர்கால மழை பருவமாக. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடல்லிருந்து கரையை நோக்கி காத்தடிக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கரையிலிருந்து கடலை நோக்கி காத்தடிக்குமா. இவை அனைத்தும் முறையாக நடைபெறணும். நடைபெற்றால் சரியான அளவு மழை நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய அளவு மழை இப்பெல்லாம் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைச்சாலும் பரவலாக பெய்வதில்லை. ஒரு சில நாட்களில் அடித்து பேஞ்சிடுது. ஒரு மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு வார காலத்தில் பெய்தால் என்ன செய்ய முடியும்? இப்படி நடைபெறுவதற்கு இயற்கையை நாமெல்லாம் சீண்டுவது தான் முக்கிய காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் மழை பெய்து நீர் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீரை சேமிக்கணும். இருக்கும் ஏரி குளங்களில் கிடைக்கும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கிட்டா நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அடுத்தடுத்த மாதங்களில் சேமித்த மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம்.
1: அன்பு செல்வனையா,
0: இதற்காகத்தான் மழை நீர் சேமிப்ப ஒவ்வொருவரும் கட்டாயம் அமைக்க சொல்லி அரசாங்கமும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அவற்றை கடைபிடிப்பது நமது கடமை, மறந்துடக்கூடாது இல்லையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரம் 7 மணி ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எல்லாருக்குமே வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எஸ், உங்களிடம் பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். அதாவது வந்து எடுத்த உடனே நம்ம ஒரு கவிதை சொல்லி ஆரம்பிக்கலன்னா அது நல்லா இருக்காதுல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிற்பதற்கு நேரமில்லை, என்னை ஓட ஓட துரத்துவது எதிரிகள் அல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை இருக்கும். உண்மையிலேயே வந்து நம்மளை யாருமே துரத்தலைங்க, நாம தான் வந்து எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம். இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரவாரத்திலே வந்து ஒரு வேகத்திலே வந்து எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நின்று நிதானமாக நம்ம வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஆக எப்பயுமே வந்து ஓடிட்டே இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையுமே வந்து ரசித்து வாழ்க்கையை வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில்

என்னுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எஸ், இளைஞர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்னே சொல்லலாம். ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து இன்னும் என்ன தோலா அப்படிங்கிற பாடல் தான். பல்ராம் மற்றும் சுஜித்தோட குரலில், பா விஜயோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே

நேரம் 7:06 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து என்ன கேள்வி கேட்டிருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணியாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ், பொன்னியம் பேடு வன்னை கணேசன், சுகன்யா பரத் சென்னை, அன்பின் அறிவிப்பாளர் காவியா அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம். பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. காலை வணக்கம் ராஜேஸ்வரி. சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம். நலமா சகோதரி, வணக்கம். சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே காவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. சபரி மனோஜ், சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. புண்ணியம்பேடு வன்னை கணேசன், சுகன்யா பரத் அவர்கள் வந்து சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி காவியாவிற்கு இனிய காலை வணக்கம். நலமான்லாம் கேட்டுட்டு சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. பிரமிளா தமிழ் செல்வன், கருப்பொருளை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், காலை வணக்கம் அதோட சேர்த்து பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய காலை வணக்கம் சொல்லி பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. புவனகிரி சுமதி பாபு, கரெக்டான கருப்பொருளை சொல்லியிருக்கீங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் ஆஜய் அவர்களே, இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் உபயோகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு சரியான பதிலையுமே சொல்லியிருக்கீங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். திருமூலஸ்தனம் வீரசுந்தரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான பதிலையுமே வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ், இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னி மேனனோட குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் அம்மா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 7:16 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சரியான பதில வந்து எஃபி பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வேளையில அந்த வரிசையில சூளை ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலே எங்களை எங்கும் நகர விடாமல் சப்னம் விட்டு உட்கார வைத்து விட்டது, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. கேசவன் கேசவன் அன்புடன் காலை வணக்கம் சொல்லிட்டு காஞ்சிபுரத்திலிருந்து அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் சரியான பதில வந்து சொல்லியிருக்கீங்க. மலலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான காலை வேளையில் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆஹா, காலையிலேயே வந்து

இந்த மாதிரி புகழ்ச்சி மழையில நான் நினைறேனே அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. பட்டாளம் அப்துல் ஜலீல் சரியான பதில சொல்லிருக்கீங்க. செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு சரியான பதிலையுமே வந்து விரிவாக்கத்தோட சொல்லியிருக்கீங்க. வீரவல்லி எஸ் ஆர் பாலாஜி, காலை வணக்கம், இன்றைய தினம் நல்ல நலமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நன்றிமா, உங்களுக்குமே வந்து இனிமையான நாளாக இன்றைய தினம் அமையட்டும். ரமா அவர்கள், இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லி சரியான பதிலையுமே வந்து தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்கீங்க. பி கே பூபாலன் அவர்கள் வந்து கண்ணம்பாளையம்ல இருந்து கரெக்டான பதில வந்து சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து, அவங்க வந்து இனிய காலை வணக்கம் சொன்னது இல்லாம சரியான பதிலையுமே வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ், தொடர்ந்து உங்களுடைய பதில்கள் எல்லாம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடிய பாடல் வைரமுத்து வரிகள்ல ஏஆரமானி செயல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

ஆறு கனவுகள் கண்டாலே ஆறு கனவுகள் பலிக்காதான்னு சொல்லிட்டு அந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். ஆமாம் இல்லை, எத்தனையோ கனவுகள் கண்டாலுமே கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கனவாவது நமக்கு வந்து நிஜமாக மாறுங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆக கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நிறைவேறாத கனவு அப்படின்ட்டு ஒன்று இல்லவே இல்லை, கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் நேரம் தாமதமானாலுமே நிச்சயமாக நடக்கும், உங்களுக்குமே நடக்கும்னு சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ளே நுழையலாமா? எஸ், என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்கிறீங்க, சொல்லலைன்னா தாங்க ஆச்சரியம். சரி, அந்த வரிசையில் ஹரிராம் அவர்கள் 2026 சர்வதேச இளைஞர் தினத்திற்கான கருப்பொருள்னு சொல்லிட்டு ஒரு விரிவாக்கத்தோட கொடுத்து சரியான கருப்பொருளையுமே சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுமே வந்து சொல்லியிருக்காரு. வெங்கட்ராமன் சிஆர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு செகந்திராபாத்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. ராதாகிருஷ்ணன், வணக்கம், வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம்லேருந்து, பண்ணைப்புரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. மேலப்பீடு தயாளன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான பதிலுமே சொல்லியிருக்கீங்க. சக்தி அவர்கள், வடகுரும்பூர், எஸ் கனகா, சக்தி, அபிலாஷைகள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார், குட் மார்னிங், எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லியிருக்கீங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, கோவிந்தநல்லூர்லேருந்து, லியோ ஆண்ட்ரியூஸ், ஜெயசிலி எல்லாருமே சேர்ந்து சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. திருநின்றவூர்லேருந்து ஹிந்து தமிழன் ஜெயராமன் சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. நாகராஜ், கோவை மாவட்டம்லேருந்து, கருத்தம்பட்டி, வினோபா நகர்லேருந்து, சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ் பான்மதி எல்லாருக்குமே வணக்கம், சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சுரேஷ், ஸ்வேதா, சரியான பதில சொல்லிருக்கீங்க விரிவாக்கத்தோட. தீர்த்தமலை, டீமலை, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலுமே வந்து சொல்லிருக்கீங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சரியான பதில சொல்லிருக்கீங்க. எஸ், தொடர்ந்து நிறைய நம்ம வந்து உங்களுடைய சரியான பதில்கள் எல்லாத்தையுமே வந்து நான் படிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரமணா திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமோட குரல்ல பழனி பாரதி வரிகளை இளையராஜா இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால் சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கிருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில்

0: ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏத்தினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்கறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா காலை அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோ நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
6: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சரியான விடைய சொல்லிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில சாமுண்டி காலை நேர வணக்கம் சொல்லிட்டு குமணன் ஜாவடியில இருந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. வணக்கம் சாமுண்டி. ராஜம்பேட்டை காஞ்சிபுரம்ல இருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு மணிபாலு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க, காலை வணக்கம். அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டேன்னு சொல்லிட்டு சரியான கருப்பொருளையுமே சொல்லியிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு August 12 சர்வதேச இளைஞர் தினம் மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட விண்வெளி வரலாற்று மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம். இந்தியாவோட விண்வெளி வரலாற்றுல இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு போற்றப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிறந்த நாளுமே இன்னைக்கு தான்.

தொழில்நுட்பம்ங்கிறது வந்து விண்ணை மட்டும் ஆராய்வதற்கு மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்த வேணும்னு சொல்லிட்டு அவர் கனவு கண்டாரு. அந்த கனவுதான் இன்னைக்கு இந்தியாவோட விண்வெளி சாதனைகளுக்கு ஒரு வலுவான அடித்தளமா இருக்குன்னே சொல்லலாம். எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு அப்புறமா சங்கமம் திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீ மகாதேவனோட குரல்ல வைரமுத்து வரிகளை ஏராமணி செயல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

சாமி திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 7:53 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சர்வதேச இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கறது தான் கேள்வியா இருந்துச்சு. எல்லாருமே வந்து மிக சிறந்த சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானுமே வந்து விடைய சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு சூழல்கள் பொதுவான அபிலாஷைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வதேச இளைஞர் தினம் வந்து எதுக்காக கொண்டாடப்படுது, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களுடைய திறமை மற்றும் படைப்பாற்றலை வந்து ஊக்குவித்தலா இருக்கட்டும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல வந்து சம வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், சமூக முடிவெடுப்புகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட குரலுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த நாளில் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த நாளில் அனுசரிக்கப்படுதுன்னே சொல்லலாம். எஸ், எல்லாருமே வந்து மிக சிறந்த விடையை வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நானுமே வந்து உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆஜே காவியாதான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் கொடுக்குறல்ல ஸ்னேகன் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: நேரம் 8:03 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. ஸோ இந்த அருமையான காலை வேளையில் இந்த ஒரு மணி நேரம் பயங்கரமான அட்டகாசமான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. எஸ், அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம், கரெக்டாக? அதனால் வந்து இளைஞர்களுக்காகவே வந்து ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது, முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து நம்ம ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஆனால் இங்கேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து முடியாதுன்றலாம் ஒரு விஷயம் இல்லைங்க, அது நம்மளுடைய மனநிலையில் தான் இருக்குது, என்ன ஓட்டங்களில் தான் இருக்குது, முடியுமா முடியாங்கிறத நீங்கள் தான் வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்றலாம் ஒன்றுமே இல்லைங்க, கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சால் உங்களாலையுமே முடியும். எஸ், கருத்தெல்லாம் வந்து சொல்லியாச்சு, இனிமே வந்து பாட்டு கேட்க வேண்டியதுதான். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக போகன் திரைப்படத்துல இருந்து லக்ஷ்மி பாடிய பாடல் தாமரை வரிகள்ல டி மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டினை இந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 8:08 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். முதல் பாடலே வந்து பயங்கர வைபான பாடல் தான் போட்டு விட்டுருக்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அதுமே வந்து பயங்கர வைபான பாடல் தான் சொல்லலாம். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் சத்யனோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வஜோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

உள்ளத்தில் காயங்கள் உண்டு, அதை நான் மறைக்கிறேன், ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன் சொல்லிட்டு இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டில். நம்மள பல பேர் அப்படிதான் இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து வெளியே ஒரு புன்முறுவலோட நம்ம வந்து மற்றவங்கள வந்து நம்ம சந்திக்கும் போது நமக்கான கஷ்டமுமே வந்து லேஸாகுதுன்னே நம்மளாம். ஆக எப்பயுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரித்த முகத்தோடையே இருங்க, எல்லாமே வந்து எளிதாகவே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எஸ் வைபான பாடல்கள் கேட்டுட்ருக்க இந்த வேலையில் நேரம் சரியாக 8:14 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா இது ஒரு கொஞ்சம் மெலடியான பாடல் தான் சொல்லலாம், அப்படியே உருகி போயிடலானே சொல்லலாம். உருகி உருகிங்கிற பாடல் தான் ஆனந்த் அரவிந்த் தாக்ஷனோட குரலில், சிதுகுமாரோட இசையில, ஜோ திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

வெண்ணெயை வெயிலில் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க இருந்துச்சு, பயங்கர உருக்கத்தோடு இருந்துச்சு. ஜோதி திரைப்படத்துல இருந்து தான் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:18 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், மெரசல் ஆயிடுவீங்க. எஸ், ஐ திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீட்டி மோகனோட குரல்ல கபிலன் வரிகள்ல யாராமணி சைல கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுள்ளு.

இந்த பாட்டு கேட்கும் போது விக்ரம் அந்த படத்துல அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாட்டை கேட்கும் போது நீங்களுமே வந்து டான்ஸ் ஆடிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரம் சரியா 8:24 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். அடுத்த வர பாடல் வந்து பாத்தீங்கன்னா இனிமையான பாடல்னு சொல்றதா இல்ல இனிக்கின்ற பாடல்னு சொல்றதான்னு தெரியல. சக்கர கட்டிங்கிற பாடல் தான் மீசைய முறுக்கு திரைப்படத்துல இருந்து. ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு பன்முகவாதி அப்படிங்கறத நான் சொல்லலாம், பன்முக திறமை கொண்டவர்னே சொல்லலாம். எழுதவும் செஞ்சிருக்காரு, கம்போஸும் பண்ணியிருக்காரு, பாட்டும் பாடியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: மின்னலை திரைப்படத்திலிருந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 8:30 ஆகிட்டு இருக்க ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியை தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணனோட குரலை ஸ்வேதா மகனும் இணைந்து பாடியிருக்காங்க. கானா காதரோட வரிகளில் ஏ ரஹ்மானி செய்யலை. அதுக்கு முன்னாடி, பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDC India.co.in 9840416769.

நேரம் சரியா 8:35 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார்ட் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து தனுஷோட குரல்ல செல்வராகவன் மற்றும் தனுஷ் எழுதிய வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் சரியா 8:40 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்தோம். அந்த பாடல பாத்தீங்கன்னா ஒரு வரி வரும், உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, ஏன் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களை வந்து எல்லாருமே நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம அதே இடத்துல உட்காந்துருக்கோமே, அதே இடத்துல நின்றுட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களை நமக்கு கவலை வரும். அந்த நேரத்துல இந்த வரிகள் எல்லாமே வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். பட் கண்டிப்பாக அதே இடத்துல தான் நம்ம நிற்போமா அப்படின்லாம் கிடையாதுங்க. மெல்ல மெல்ல நகர்ந்தாலும் நமக்கான பாதையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகும் இடத்தை வந்து கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிடலாம். அதனால் வந்து கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாச்சு. அடுத்த பாடல் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஜாவித் அலி மற்றும் சின்மையோட குரலில் பா விஜய் வரிகளை ஏராமணி செயலை கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ने கோனே
1: எந்திரன் படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 8:46 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரம் அட்டகாசமான பாடல்கள் தான் நான் போட போறேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அடுத்த பாடலாக சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து கே கே கார்த்திக் சுஜாதா எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகள வித்யாசாகர் இசையில கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களுமே வந்து இந்த பாடலில் இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு வரியிலையுமே வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள்லாம் இருக்கு. இதில் வேற நான் வேற உங்களுக்கு தனியாக கருத்து சொன்னேன்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால அடுத்த பாடலாக வந்து காதலன் திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர் மற்றும் ஷாஹுல் அமித் எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல் ஏஆர் ரஹ்மானோட இசையில. கேட்டி நேதிரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே இயலாமை சமதோலு.

நேரம் சரியா 8:58 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அட்டகாசமான பாடலாம் கேட்டாச்சு. நானுமே உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் Group 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கலில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 9:03 மிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு. ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் உரித்தாக்கி மகிழ்றேன். இந்த ஒரு காலை பொழுது உங்க அனைவருக்குமே சிறப்பான நல்லதான ஒரு காலை பொழுதா அமைய என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா,
2: ரெயின்போ ராப்.

0: என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா
1: ரெயின்போ ராப். Rainbow
0: ஸ்னேகர்களை ஏன் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் உங்கள் எல்லாருக்குமே ஜாலியாக செம்மியாக வைபான ஒரு ட்ரீட் இருக்குது. எஸ் தொடர்ச்சியாக நான் வந்து பல்வேறு பாடல்களை வந்து உங்களை குதுகலப்படுத்துகிற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? எஸ் நான் வந்து இட்லி மீன் குழம்பு வாங்கி கொடுப்பேன், நீங்கள் முச்சு முச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. எஸ் நான் பல்வேறு பாடல்களை வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன், நீங்கள் ஜாலியாக செம்மியாக வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டு உங்களுடைய முதல் பாடலாக நான் என்ன ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா, அனிருத்துடைய இசையில் விஷ்ணு எட்வன் அசல் கோளருடைய வரிகளில் அசல் கோளர் சுபலட்சுமி மற்றும் அனிருத் மூவரும் இணைந்து பாடிய கூலி திரைப்படத்தில் வந்து ஒரு பயங்கரமான செம்மையான வைபவான சாங், ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பாட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்டியன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே. எஸ் அதுதான் செம்மதூள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: ரெயின்போ ராப் Rainbow Rap வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 9:09 மைட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ் நேர்களே, இந்த ஒரு அழகான காலை பொழுதை உங்கள் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலையில் எழுந்த உடனே நம்ம மனசுக்குள்ளே பல்வேறு தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த நாள் எப்படி இருக்க போகுது, இந்த நாள் வந்து லைக் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது, நேற்று இருந்த ப்ராப்ளம்லாம் இன்றைக்கி சரியாகுமா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்காக வந்து சொல்ல விரும்பிக்கிறேன். நேற்று எப்படி இருந்துச்சுன்றது எல்லாமே முக்கியம் கிடையாது, இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்று நடந்ததை நினச்சியே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காமல் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டை கொடுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தாட்டோட, ஒரு நல்ல ஒரு சின்ன ஸ்மைலோட, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே வந்து உங்களுக்காக வந்து இந்த நாளில் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக ரெயின்போ ராப்ல உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் ஆர்எஸ் ஜெயராஜுடைய இசையில நாமுத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிஹரன் உடைய குரல்ல ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூடு.

0: Rainbow Rap. Rainbow Rap.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். முன்னாடி அயன் துறை பாடலு பல பழக்கிற பகலானி அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேட்டீங்க. சாதாரண நிறைய வரிகள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வந்து ரொம்பவே வந்து ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா பல்வேறு பாசிட்டிவான வைப்ஸ் எல்லாமே அந்த பாட்டில் வந்து இருக்குது. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் பாவிஜயுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒரு அழகான பாடல், செம்ம வைபான ஒரு சாங் தான். என்ஜாய் பண்ணுங்கள். பில்லா திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ. எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதூள்.
2: கொஞ்சம்

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: Rainbow Rap. Rainbow Rap.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ. பரபரப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கிற உங்களுடைய இந்த காலை பொழுது இன்னும் கொஞ்சம் குதூகலமா மாத்திர மாதிரி நான் உங்களுக்காக பல்வேறு பாடல்களோட வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் ஷோடைய ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த மாதிரி நான் ப்ளே பண்ற பாட்டு எல்லாமே உங்களை பயங்கரமா வந்து சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும், குதூகலப்படுத்துமே தவிர ஒருபோதும் வந்து அக்செப்ட் மட்டும் பண்ணாது, எஸ் உங்களை வந்து சோகப்படுத்தது அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் ப்ளே பண்ண போற பாட்டுக்கெல்லாமே நீங்க அந்த இடத்துல எழுந்து டான்ஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது, அது வந்து நீங்க தான் பாத்துக்கணும். எஸ் நீங்க கார்ல போயிட்டு கேட்டாலும் சரி, பஸ்ல போயிட்டு கேட்டாலும் சரி, டீ கடையில் என்ன கேட்டாலும் சரி, இளநீ கடையில் என்ன கேட்டாலும் சரி, நான் ப்ளே பண்ண போற பாடல் எல்லாமே ஸோ உங்களுக்கு செம்ம வைபா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் அனிருத் உடைய இசையில் அருண்ராஜா காமராஜுடைய வரிகளில் ஷில்பா ராவ் அனிருத்தோடைய குரலில் ஜெயலலிதா திரைப்படத்திலிருந்து காவாலையா அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே எஸ் அதே தான் சொல்லுங்க செம்மதூள்.

நேயர்களே, ஜெயலலிதா திரைப்படத்திலிருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செம்மையான அழகான ஒரு பாடல் வந்து பார்த்தீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் பேரரசுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாந்தோடைய இசையில் மாணிக்க விநாயகம் மற்றும் சுமங்கலி இருவரும் இணைந்து பாடிய திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து கட்டு கட்டு கீரை கட்டு அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. எஸ்கேட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் எத்துதிரேன் பாஃபம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூளு.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: Rainbow Rap.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 9:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ஆஃப் 101.4 இங்கே எல்லாமே இப்போ மிஸ் மதுல என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருங்க. ரெயின்போ ராப்ல உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கபிலனுடைய வரிகளில், மனுஷ் சர்மாவுடைய இசையில், சங்கர் மகாதேவனுடைய குரலில் யூத் திரைப்படம்னு ஒரு அழகான படம் வந்துட்டு இருக்கு. யூத்னா இப்போ புதுசாக வந்தது அந்த படம் கிடையாது, இது வந்து பழைய படம். அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட் ரெயின்போ ஆஃப் 101.4 இங்கே எல்லாமே அப்போ மிஸ் மதுல.

Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ஆஃப் ஸ்டுடியோ கிளக்கு நேம் சரியா 9:37 நம்ம மைக் இருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி ரெயின்போ ஆஃப் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல ஸ்னேகிதர்களே யூத் திரைப்படத்தில் ஆள் தொட்ட பூபதி அப்படின்ற ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வானம்னு ஒன்று இருந்தால் பூமின்னு ஒன்று இருக்கணும் நீர்னு ஒன்று இருந்தால் நெருப்புன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூத் திரைப்படத்தில் ஆள் தொட்ட பூபதினு ஒன்று இருந்தால் அட்டகாசம் திரைப்படத்தில் அடுத்ததாக தெக்குச்சிமையின பாடல் இல்லாமல் எப்படி இருக்கும் எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் பரத்ராஜுடைய வரிகளில் வயர் மணிக்கவும் பரத்ராஜுடைய இசையில் வயர்முத்தோட வரிகளில் மனோடைய குரலில் அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து தெக்குச்சிமைலி அப்படின்ட்டு ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்

0: Rainbow Rap. Rainbow Rap.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:43 மைண்ட் இருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 எங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுல.

ஸ்ரெயின்போர் அப்புறம் நான் உங்கள் ஆர்ஷிவ் எக்ஸாம் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து பல்வேறு பாடல்களை வந்து செம்மையாக ஜாலியாக வந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஒரு சில பாடல்கள் எல்லாமே என்னதான் பழைய பாடல்களாக இருந்தாலுமே கரண்ட்டாக வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டில் இருக்கும். எஸ் எதிர்பார்க்காம போது, அதாவது அந்த படம் வந்தபோது கூட, அந்த பாடல் வந்தபோது கூட இது வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்காது, இந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து நம்ம வந்து கொண்டாடி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த பாடல் வந்து வேறு ஏதாவது படத்தில் வரும்போது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி ஒரு பாடல் தான் இது. நாமத்துக்குமாருடைய வரிகளில் தமனுடைய இசையில் தமன் ஸ்ரீ ஸ்ரீவர்தினி இவர்கள் இருவரும் இணைந்து பாடிய மம்மட்டியான்ற பாடலாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் 101.4 எங்கள் எல்லாமே எப்போவுமே செமதூள்.

Rainbow Rap. Rainbow Rap.

நேயர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. அதாவது மம்மட்டியான் திரைப்படத்தில் வந்து மலையூர் நாட்டம் அப்படின்ட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் ஒன்று வந்து கேட்டிங்க. எஸ், இது வந்து முகூர்த்த மாதம் அப்படின்றதுனால பல்வேறு மண்டபங்களில் வந்து இந்த பாடல் வந்து ஒலிக்கட்டை வந்து நம்ம வந்து கேட்கலாம். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக ரெயின்போ ராப்பில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் திப்பு மற்றும் ஷோபா இருவரும் இணைந்து பாடியாய் மீண்டும் ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. சமீப காலத்தில் யாரில் இந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமாக வைப் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்றது தெரியல. எஸ் எனிவே, அந்த குதூகலத்தோடு அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம டைமை பார்த்தா 9:54 ஆயிடுச்சு. அதாவது ஷோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த ஷோ ரெயின்போ ராப் வந்து உங்களை பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இந்த ஒரு மணி நேரம் வந்து நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு நீங்களும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து காலையிலே கிளம்பும்போது வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டோடு கிளம்பிருக்கலாம், வீட்டில் இருந்த காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ சரி. ஆனால் நம்மளுடைய இந்த ஷோ கேட்டதுனால நீங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எஸ், ஷோவோட நிறைவு பாடலா கடைசி பாடலா உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் ஜிவி பிரகாஷுடைய இசையில், வேல்முருகனுடைய குரலில், ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஒத்த சொல்லலா பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டீட்டியனு 104 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதில். ஸோ நான் இந்த ஷோவோட போக மாட்டேன், மீண்டும் உங்களை வந்து 10:02 வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து இந்த ஒரு 7 நிமிஷத்துக்கு வெறிய மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, சி யூ.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான பாடல்லாம் வந்து ரெயின்போ ரேப் ரஷ்யா ரெயின்போலாம் கேட்டுட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே எனர்ஜியோட இப்போ கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம கால் எடுத்து வைக்கலாம். உங்களிடம் பேச வந்தாச்சு உங்கள் சக்கி அஜய் காவியா தான். இன்னைக்கு சிங்கம் சிங்கிளாக தனியாக வந்திருக்கடா அப்படிலாம் பஞ்ச் டைலாக் பேசணும்னு ஆசையாக இருந்தாலுமே நான் இன்னைக்கு தனியாக வரலங்க. ஏன் கூட ஒரு அமேசிங்கான இன்னொரு ஆர்ஜேவுமே இருக்காரு. அவர் பேரை நான் சொல்லலை, அவரே சொல்லுவார். கேளுங்க.
1: நீங்கள் வந்து தனியாக வரணும்னா சொல்லுங்க, நான் வேணா வெளியே போயிடுறேன். நீங்கள் தனியாக ஜாலியாக ஷோ பண்ணுங்க.
0: அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்து இன்னைக்கு நம்ம காலேஜ் கிட்ட பேசலாம்.
1: எஸ் கண்டிப்பா. நேர்களே, நான் உங்க ஆர்ஜே விவேக் தான். காவிய கூட என்ன இருக்கேன்.
0: எஸ் சொல்லுங்க விவேக், இன்னைக்கு எப்படி இருக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க?
1: நானா இதை வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நேர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காங்க. நேர்களோட நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன டாபிக் அப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு.

0: விஷயங்களோட நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன டாபிக் அப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு.
1: அதாவது ஒண்ணும் இல்ல விவேக், இப்ப நம்ம எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து கேள்வி கேட்கறோம் வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பல கேள்விகள் வந்து எப்படி இருக்கும்னா மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய பதில்களா தான் இருக்கும். ஆனா ஒரு சில கேள்விகள் எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கற்பனை திறனை கையாளக்கூடிய கேள்விகளா இருக்கும். கரெக்டா?
0: அதாவது கதை எழுதுறது அப்படி சொல்லுங்க, அப்பதான் நேயர்களுக்கு புரியும். நேயர்களே உங்களை கதை எழுத சொல்றாங்க.
1: கதை எழுத சொல்லல, கதை சொல்ல சொல்ல போறேன். அதாவது ஒண்ணுமே இல்ல, கதைங்கிறத தாண்டி என்னன்னா நான் ஒரு சில சொற்களை சொல்லிடுவோம், ஒரு மூன்று சொற்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் வச்சுக்கோங்களேன். அந்த மூன்று சொற்களை இணைத்து ஒரு அழகான ஒரு சொற்றொடரை அவங்க அமைக்கணும்.
0: இது நீங்க தானே முன்னாடி பண்ணிட்டு நல்லா கதை கதையா வந்து எழுதி விட்டுட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி இப்ப நேயர்கள் வந்து பண்ண போறாங்க இல்லையா?
1: இது சிம்பிளா இருக்கும்ல விவேக், ஆனா வந்து ஆன் தி ஸ்பாட்ல சொல்லும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உடனே அதை கனெக்ட் பண்ணி சொல்றது,
0: இங்க எவ்வளவு கஷ்டமான டாபிக்கா கொடுத்தாலும் எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுத்தாலும் நம்மட நேயர்கள் வந்து ரெடியா தான் இருப்பாங்க.
1: அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா நீங்க எவ்வளவு கஷ்டமா கொடுத்தாலும் அவங்க எப்படியும் வந்து ரெடியா தான் இருக்காங்க, கால்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்க கூட நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு தந்துடலாமா?
0: எஸ் கண்டிப்பா.
1: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்துதான் பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னி மேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல. தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் செய்யல. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கரெக்டா நான் சரியா 10:12 நம்ம மைட் இருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல 101.4 நான் உங்க கூட ஆர்ஷி வைக் நான் பேசிட்டு இருக்கேன் மற்றும்
1: காவ்யா எஸ்சிவேக் எல்லாமே காலேஜ்லாம் ரெடியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்
0: கண்டிப்பா ஃபர்ஸ்ட் காலர் போயிடலாமா காவ்யா
1: எஸ் போயிடலாம் வணக்கம்
2: என்ன
1: கேம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெயில் பூனை
2: காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது தேநீர் பருக வேண்டும்
1: ஒரே ஒரு சென்டென்ஸ்
2: தான் வெயில் பூனை
1: ஆமா இது மூணத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே சொற்றடர்ல அழகா சொல்லிருங்க பாபோ
2: டீ போட்டவுடன் காலையில் வெயில் காய்ந்தவுடன் டீ போட்டவுடன் பூனை வந்து குடித்தது
1: பூனை வந்து டீ குடித்தது அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருக்காரு பரவாயில்ல வெயில் காலத்துல வந்து நம்ம மட்டும் டீ குடிக்கணும்னு அவசியம் இல்ல பூனையுமே குடிக்குதுங்கறதான் நமக்கு வந்து வெங்கட் சார் சொல்லியிருக்காரு
0: இந்த விஷயம் பூனைக்கு தெரியுமா தெரியல
1: பட் இருந்தாலும் ரொம்ப அருமையா வந்து ட்ரை பண்ணீங்க சார்
2: நன்றி
1: நான் சொன்னல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அவங்க வந்து பிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: அடுத்த கலர் போயிடலாம்

0: எஸ் வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் சார் வியோக்கு சார் இருக்கோம் காவியா மரத்துக்கும் காலை வணக்கம் சார் நலமைக்கலாம் சார் ரெண்டு பேரும்
1: நலமா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க
2: நலமா இருக்கேன் சார் கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன்
1: வணக்கம் வணக்கம் பார்த்திபன் சொல்லுங்க உங்களுக்கான கேள்வி போயிடலாங்களா
2: சொல்லுங்க சார்
1: சொல்லுங்க காவியா உங்களுக்கான கேள்வி என்ன வச்சிருக்கீங்க அவரு ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன்
0: பட்டாசு விழா புயல்
2: பட்டாசு பட்டாசு
0: பட்டாசு விழா புயல்
2: பட்டாசு வந்து விழா நடக்கும் போது வெடிப்பாங்க புயல் வந்தா மழை காலத்துல
1: சாப்பிடுங்க
2: அது வந்து அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது சேஃப்டியா இருக்கணும் அதுதான் நல்லது
0: ஆனா வந்து ஒரே சென்டென்ஸ்ல முடிக்க சொன்னா பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு நன்றி சார் நன்றி முயற்சி செய்ததுக்கு நன்றி
1: பதில் தெரியாதவங்க கிட்ட அதாவது பதில் தெரியாதவங்க கிட்ட ஏதாவது கேட்டா கூட அதாவது பதில் சொல்லுவாங்க ஆனா எனக்கு கேள்வி என்னன்னு தெரியல பதில சொல்லுவன்ற மாதிரி அவர் வந்து பதில் சொல்லிட்டு போறாரு போயிடலாம்
0: எஸ் வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு
1: வணக்கம் பாபு சார் எப்படி இருக்கீங்க
3: வானவில்
1: வரும்போது நட்சத்திரம் தெரியுங்களா உங்களுக்கு
0: எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆனா ரொம்ப அழகா
3: சொன்னீங்க
0: வானத்துல நம்மளுடைய கற்பனை வரிகள் என்ன வேணா வரும் சார் அதேதான் சார் அருமையா பண்ணீங்க சார் நன்றி நன்றி அதாவது அவங்க வந்து கற்பனை திறனை வந்து எல்லாத்தையுமே வந்து கசங்கி புளிஞ்சு ஒரு வரிய சொல்றாங்க நீங்க அதுல வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா
1: என்ன
0: நம்ம கேக்குறதே வந்து ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்
1: டஃபா இருக்கா நேர்களே மீண்டும் சொல்றேன் எஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து கேம் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன் எஸ் மீண்டும் ஒரு முறை வந்து காவியா உங்களுக்கு வந்து இந்த கேமை பத்தி தெளிவா வந்து விளக்குவாங்க
0: அதாவது வந்து மூணு சொற்கள் நான் சொல்லிடுவேன் அந்த சொற்களை வந்து இணைத்து ஒரு அழகான ஒரே சென்டென்ஸை வந்து நீங்க சொல்லணும்
1: எஸ் இப்ப காவியக்கு வந்து நான் ஒரு சொற்கள் சொல்றேன் சரி
0: வணக்கம்
1: சொல்லுங்க யார் எங்க பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க
0: வணக்கம் சார் உங்களுக்கான சொற்களை சொல்லிடலாமா வாழைப்பழம் அம்மா மழை
1: ஒரே வாக்கியத்துல வரணும்
0: ஆமா ஒரே வரியில மழை ரொம்ப யோசிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஏதாவது பரவாயில்ல சொல்லலாம்
1: சும்மா ஜாலியா சொல்லிவிடுங்க
0: வாழைப்பழ தோல்வி வழக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு நன்றின்னு சொல்லிட்டாரா
1: நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு
0: அப்ப நான் வந்து பரவாயில்ல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா
1: இருக்கு எனக்கே வந்து ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு இப்ப நீங்க வந்து வாழைப்பழம் அம்மா மழை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சோ அதை வந்து நாம வந்து வேர்ட் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாங்களா
0: கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஷஃபிள் பண்ணிக்கலாம் மூணு வார்த்தைகள் இருக்கணும் அவ்வளவுதான் தவிர இதே வரிசையில தான் இருக்கணும்லாம் கிடையாது
1: சார் இத நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிருந்தா இத்தனை காலர் வந்து டக்கு டக்குன்னு போயிருக்க மாட்டாங்க பதில் சொல்லிருப்பாங்க
0: அதாவது மூணு சொற்கள் அந்த ஒரே வரியில இருக்கலாம் நீங்க அந்த வார்த்தைகளை வந்து எங்க வேணா மாத்தி மாத்தி போடலாம் ஓகே அவ்வளவுதான்
1: ஓகே நேர்களே இப்ப நீங்க பாருங்க எப்படி சொல்றீங்க மட்டும் பாருங்க
0: அடுத்த காலர் கிட்ட போயிடலாம் வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க
4: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்
1: வணக்கம் மேம்

0: உங்களுக்கான கேள்வி போயிடலாங்களா? மூன்று வார்த்தை
1: சொல்லுங்க.
2: ஓகே, லாஸ்ட் காலர் கிட்ட கேட்டது தான், நீங்க ட்ரை பண்றீங்களான்னு பாப்போம். வாழைப்பழம், இன்னொரு சொல் வந்து அம்மா, அதுக்கப்புறம் மழை. மூன்று சொற்கள்.
1: மழை, மழை பொழிந்து கொண்டிருந்தது, அம்மா வாழைப்பழம் ஊட்டினார்.
2: பாத்தீங்கல்ல,
0: மழை அம்மா வாழைப்பழம் ஊட்டணும், டீ காஃபி தானே குடிப்பாங்க. எங்க நீங்க பாருங்க, கற்பனை ஏதாவது லாஜிக் வேணும், லாஜிக் ரொம்ப வந்து எதிர்பார்ப்போம்.
2: இருந்தாலும் எவ்வளவு அழகா அவங்க சொன்னாங்க.
0: குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் தான் சரி பிடிச்சிக்காத மழை காலத்துல.
2: நினைக்கிறேன்
0: கவியா.
2: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
3: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹாய் காவியா.
2: ஹாய்.
3: இன்னொரு பேர் மறந்துட்டேன்.
0: அவள மறந்துடுங்க, நான் என்ன எழுந்து போயிரு. அப்பயோக சொன்னாங்க நான் தனியா வருவேன், கூட வர மாட்டேன்னு. நீங்களும் அதுக்கேத்த மாதிரியே பண்றீங்க பாத்தீங்களா. ஹாய் காவியான்னு சொல்றீங்க, ஆனா என் பேர்
3: மனசுல பதியுது தம்பி. உன் பேர்
2: விவேக்.
0: சரிங்க, கவோ கேட்க போங்க, கழுக்கே வருது.
2: சரி, இப்படி எல்லாம் பேசுறது.
0: என்ன
2: காஃபி, காலை, தொலைபேசி.
0: பேடிஎம் தொகை ரூபாய். வாழ்த்துக்கு வாழ்த்துக்கு, நல்லா ட்ரை பண்ணீங்கம்மா, நன்றி. என்னோட விவேக்மா,
2: கடைசி வரைக்கும் சொல்லலையே.
3: விவேக், எங்க பேரு கேக்கலையே?
2: உங்க பேருமா?
0: வணக்கம்.
4: இருவருக்கும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
2: நல்லா இருக்கேன்.
4: ரொம்ப சந்தோஷம் விவேக் ப்ரோ, நீங்களும் நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க விவேக் ப்ரோ அப்படின்ட்டு. எஸ், நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
4: நீங்க சொன்னீங்கல்ல பாவனங்க கஷ்டப்பட்டு சொல்றோம், அதாவது லாஜிக் வர மாதிரி சில சொற்கள் சொன்னா லாஜிக்கா சொல்லுவோம். நீங்க லாஜிக்
0: இல்ல, எல்லா சொற்களுமே லாஜிக் இருக்கல. ஏன்னா நீங்க வேணா கேட்டா நான் கரெக்டா சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கான கேள்வி வந்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா,
2: பட்டாசு, கடிகாரம், மருத்துவர்.
4: நேரம் என்ன அப்படின்னு பாக்கலாம்னு நினைச்சேன். 10 மணி, அப்ப தீபாவளி நாளா இருந்தது. பட்டாசு வெடிச்ச, அடிபட்டு கொண்ட மருத்துவர் கிட்ட போய் சிகிச்சை
2: பெற்றேன்.
0: தொடர்ந்து
2: பேசலாம் நிகழ்ச்சியில. ஒரு அடுத்த பாடல் கிட்ட வந்துடலாம். யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்துதான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. யார் பாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதித் நாராயணனோட குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே எப்பவுமே சமதுல.
5: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 10:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ஃப்ரம் 101.4. இங்க எல்லாம் எப்பவுமே செமதுல 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோல நான் உங்க கூட ஆர்ஷே விவேக் மற்றும்
2: காவ்யா
3: இருவரும் இணைந்து வந்து கேம் ஷோ வந்து பிளே பண்ணிட்டு இருக்கும். நேர்களே, எஸ் நீங்க கால் பண்ணும் போது நெட்ஒர்க் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷோட டாபிக் வந்து முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், அதாவது ஒரு 3 வார்த்தைகள் வந்து சொல்லுவோம். அந்த 3 வார்த்தைகள் வச்சு நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுதான். எஸ் காவ்யா, அடுத்த கால போயிடலாங்களா?
2: எஸ். வணக்கம்.
4: வணக்கம் தமிழேந்தி.
3: வணக்கம் தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா
4: சொல்லுங்க.
3: ஓகே, கார்டு, கேக்,
4: கேக்,
3: பேருந்து,
4: கார், கேக்,
3: பேருந்து.
4: பேருந்தா?
3: நீங்க யாரையோ அழைச்சிருக்கீங்க, பின்னாடி வந்து அது ஓடிட்டே இருக்கு. அந்த சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க.
4: சரிங்க.
3: கார்டு, கேக், பேருந்து. எங்க நம்ம போறோம்?
4: கார். நான் கேக் வாங்க காரில் சென்ற போது பஞ்சர் ஆனதா, பேருந்தில் ஏறி வந்தேன்.
2: நல்லா இருக்கே.
3: கேக் வாங்க கார் இல்லைங்க, ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட், காடு.
2: பட் இருந்தாலும் வந்து அவருக்கு காரணம் சொன்னனால அதை எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா? வாவ்,
3: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
4: புரியல.
2: ஆக்சுவலி அது வந்து கார்,
3: காடு, காடுன்னு சொன்ன, கார் சொல்லல, காடுன்னு சொன்ன. மேபி லைக் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்திருக்கலாம். காடு அப்படின்னு ஃபாரஸ்ட் இருக்குது இல்லைங்களா, காடு, ஃபாரஸ்ட். இந்த புலி சிங்கம்லாம் வாழும் பாத்தீங்களா? காடு, கேக், பேருந்து. இட்ஸ் ஓகே, நீங்க வந்து கார்னு கூட எடுத்திருக்கீங்க, கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.
2: பட் நம்ம தப்பாவே சொன்னாலுமே வந்து அது அதுக்கேத்த மாதிரி அவங்க அந்த லைனை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா?
3: அது சரி தப்பு நமக்கு மட்டும் தான் தெரியும் காவியா.
2: ஆமா, அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்
5: மேடம், சென்னை ரூம்ல இருந்து ஹேமா மேடம்.
2: எஸ்
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க ஹேமா மேம்?
5: எல்லாருக்கும் காவியா மேடத்துக்கும் காலை
3: வணக்கம். அதாவது எல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு தான் போறீங்க, நான் கேட்கவே இல்லைங்க. நீங்க நார்மலாவே பேசுங்க ப்ளீஸ், போதும்.
2: அதாவது சொல்லலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை.
3: வெளியே பயங்கரமா வெயில் அடிக்குது, அதனாலதான் பயங்கரமா உள்ள எங்க ஐஸ் வைக்கிறீங்க.
2: சிம்பிளான க்வெஸ்சன் கேட்க போறீங்க தானே விவேக்?
3: யாரா இருந்தாலும் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கா?
2: கடினமான கேள்வி தானா?
3: எஸ்.
2: சரி,
3: ஓகே. ரயில், கண்ணாடி,
5: கூழாங்கல்,
3: அதாவது ரயில் தண்டவாளம் சொல்லலீங்க, ரயில் வார்த்தையை மட்டும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, தண்டவாளத்தை ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது ரயில், அந்த ரயிலுடைய பங்களிப்பு அந்த சென்டென்ஸ்ல இருக்கணும்.
2: எனக்கு தெரிஞ்சு விவேக் ஒரு 5 questions நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், எல்லாருக்குமே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் நான் இப்ப கேட்க போறேன். பட் அதை எப்படி யோசிச்சாங்கன்னா, கீழ இருந்து அந்த கல்ல வந்து அந்த கண்ணாடி வேற லெவலா இருந்துச்சு. ஆனா நீங்க என்னடா ரயில் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது, தப்பு.
3: நான் ஸ்ட்ரிக்டா தாங்க இருப்பேன், இந்த பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஒரு சில வாரியாரு மட்டும்
2: பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க.
3: கண்டிப்பா நான் அப்படிதான் இருப்பேன், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இல்லைங்களா?

0: ஓகேங்க, அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: கெட்செட்கோ சூப்பர், மொட்டை தலைக்கும் முழங்கால்
0: முடிச்சு போட்ட மாதிரி இருக்குல்ல. பட் ஆனா நீங்க முடிச்சு போடுறீங்க எல்லாருமே, அது வந்து ரொம்ப அழகாவே இருக்கு.
1: சூப்பர், சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கான குவெஸ்டின் வந்து மரம், மொபைல், சமையலறை.
1: மரம், மொபைல், சமையலறை.
2: நான் சூப்பரா சொல்லுவாங்க இதுக்கு.
0: நினைவுகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. சூப்பரா வந்து
1: அடுப்பு மரத்தடின்னு எனக்கு பாட்டி
0: அழகிய நினைவுகளுமே வந்து அமைந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். விவேகன்ஸ் காவியா.
2: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்.
2: வணக்கம் சிங்கச்சோழன் சார், உங்களுக்கான கேள்வி போயிடலாங்களா?
0: பாலைவனம், தண்ணீர், நிலா.
3: பாலைவனத்தில் நடந்து கொண்டே தண்ணீர் கொடுத்து நிலாவின் சுகத்தை அனுபவித்தேன்.
2: சூப்பருங்க சூப்பருங்க, வா. பாலைவனத்துல தண்ணி குடிச்சீங்க.
0: பாலைவனத்துல எங்க தலைவனுக்கு தண்ணி கிடைச்சிருக்குங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான கேள்வி என்ன
4: அப்படின்னு
2: பாத்தீங்கன்னா,
4: நான் நூலகம் சென்று படிக்கும் போது குரங்கு ஒன்று வந்து புக்கை கிழித்து விட்டது.
2: சரி,
0: தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அமரன் திரைப்படத்துல இருந்துதான் பாட்டு வந்துட்டே இருக்கு. நக்குல் அபியங்கர், ரம்யா பட் அபியங்கர் எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல். விவேக்கோட வரிகள்ல இவங்களும் விவேக் தான்.
2: நான் வந்து அந்த பாடல வந்து எழுதல.
0: ஓகே, எழுத்தாளர் விவேக்கோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில கேட்டு நேந்திரங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே
2: செமதுவுல.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:41 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில நான் பேசிட்டு இருக்கிறேன், அது காவியா அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறீங்க. ஆனா கூடவே வந்து இன்னொருத்தரும் இருக்காரு, யாருன்னா
1: விவேக்.
0: எல்லாருமே வந்து விவேக்கு ஃபர்ஸ்ட் வணக்கத்தை சொல்லிட்டு தான் எனக்கு சொல்லணும் அப்படிங்கறத வந்து நான்
1: சொல்லிக்கிறேன். தெரியாம ஒரு டைம் கேட்டுட்டு உங்களுக்கு காவியா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாங்களா அப்படின்ட்டு.
0: இதுல இருந்து என்ன தெரியுது, காலர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னா, நீங்க கேட்டதுக்காக அச்சோ அவர் வந்து கஷ்டமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து விவேக் விவேக்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே நம்ம காலர்ஸோட அந்த அன்பை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: எனக்கு அப்படி கண்ணில் வந்து தண்ணியாக பொங்கி வழி. எஸ்,
0: இதுக்காகவே வந்து அடுத்து வர காலர்ஸ்க்குலாம் வந்து ஈஸியான குவஸ்டின்ஸ் கேட்க போகிறீங்களா அப்படின்னு
1: கேட்காம விட்டுருவேன். அவங்க வெற்றியாளர் அறிவிச்சிருவோம், அவங்க எடுத்து கையில் கொடுத்து
0: வெற்றியாளர்னு அறிவிச்சிருவீங்களா. சரி, அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்,
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: எஸ் முருகன் சார், உங்களுக்கான
2: வணக்கம் மேடம்.
0: சொற்களை வந்து கான்செப்ட். ஓகே சார், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று சொற்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், சரியா? அந்த மூன்று சொற்களையுமே இணைத்து நீங்க வந்து ஒரு சொற்றொடரா உருவாக்கணும். ஒரே சொற்றொடரா இருந்தா நல்லா இருக்கும், ஒரே வரியில. ஓகேவா?
2: நான் சொன்ன
0: ஒரு வார்த்தையை கொடுப்பேன், நீங்க ஒரு ஒரு வரியை வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணணும். அந்த மூணு வார்த்தைகளுமே இருக்கணும், அதை மாத்தி மாத்தி நீங்க ஷஃபில் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒரே வரிசையில தான் இருக்கணும்ட்டுலாம் கிடையாது, சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. என் மிளகாய், ரயில், கண்கள்.
2: கண்கள், ரயில்,
0: மிளகாய்.
2: கண்கள், ரயில், மிளகாய்.
0: ஆமா
1: கண்கள், மிளகாய், ரயில் சொல்லிருக்காங்களா? இத வந்து ஒரு வரியா வந்து மேக் பண்ணுங்க.
0: ரயில் பயணம், கண்கள், மிளகாய். நல்லாதான் சார் இருக்கு, இதுவும் நல்லாதான் சார் இருக்கு.
1: ஏன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரயில் பயணத்துல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தரோட கண்ணுல மிளகாய் பட்டுடுச்சு,
0: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், சிம்பிள்.
2: ஓகே, இது நல்லா இருக்கு,
1: இது நல்லா இருக்கு. அடடே, ஆச்சரியக்குரிய. வாவ், தேங்க்யூ,
0: நன்றி சார்.

0: நன்றி. அதாவது நான் ஆன்சர் பாதி சொல்லுவேன், நீங்கள் மீதி சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கே வந்து உங்கள் ஆன்சர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுவேங்கிற மாதிரி தான் காலர் சொல்லிட்டு போயிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்கள், யாரைங்க இருந்து பேசுகிறீங்க?
1: சண்முகத்தில் பேசுகிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். காவியா மேடமும் விவேகம் சூப்பராக
2: எடுத்திருக்க முத்து. அப்புறம் இந்த பக்கம் வந்து விண்வெளிக்கு போயிட்டேன், நட்சத்திரம். ஹலோ, இருக்கீங்களா? நட்சத்திரம். அதுக்கப்புறம் காட்டுல இருந்து ஒண்ணு எடுத்திருக்கேன், புலி. முத்து, நட்சத்திரம், புலி,
0: அவ்வளவுதான். ஒவ்வொரு திசையில இருந்தும் வார்த்தைகள் எடுத்து கொடுத்துருக்காரு, நீங்க கோர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அந்த
2: அதாவது முத்து, சரிங்களா?
1: முத்து,
2: முத்து, நட்சத்திரம்,
1: நட்சத்திரம்,
0: புலி.
2: புலி அதாவது புலி, அதாவது புலி உருமம் சொல்லுவாங்க இல்லையா, விலங்கு. அந்த புலி இல்ல,
1: அந்த புலி,
2: கத்திரப்புலி. நம்ம குழம்புக்கு போற புலி இல்ல, கத்திரப்புலி. முத்து, புலி, நட்சத்திரம். அப்படியே பாட்டா பாடிறீங்களா? புலி, நட்சத்திரம், முத்து, முத்து, புலி, நட்சத்திரம், நட்சத்திரம், புலி, முத்து, எல்லாம் ஒண்ணுதாங்க. சொல்லுங்க,
0: இப்ப நான் என்ன நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி
2: சதகா சிரிக்கிறாரு.
0: பட் நீங்க சிரிச்சதுக்காகவே நீங்க வந்து பாஸ் சொல்லுங்க சார்.
2: நட்சத்திரம், முத்து, புலி, மூணு இதை வச்சு
0: நட்சத்திரம், முத்து,
2: அப்படியே யோசிக்கிறீங்க. இது சொல்லிக்கிட்டே அவரே ஆல்ரெடி
0: முத்து பற்கள் கொண்ட புலி நட்சத்திரத்தை பார்த்து வியந்தது.
2: ஆஹா, வாவ். பாத்தீங்களா நேயர்களே, இந்த மாதிரியான கேள்விகள் தான் நான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் கவியா. பட் இருந்தாலும் நான் உங்களை பாராட்டல, பட் ஆனா எனக்கு வேற வழியும்
0: இல்லை.
2: நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கிறேன். அடுத்த கலர் போயிடலாம் நினைக்கிறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்
2: சார். நான் நீங்க பேசும்போது 2x வச்சு கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
3: சொல்லுங்க.
0: ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா குவெஸ்டின் போயிடலாம். விவேக்,
2: உங்களுக்கான கேள்வி என்ன
3: அப்படின்னா,
2: குடை, குடை, குடை,
0: எத்தனை குடை?
2: ஓகே, ஒரே ஒரு குடை தான். அப்புறம் கடிதம், கடிதம், லெட்டர் எழுது இல்லைங்களா, கடிதம், கடிதம். அப்புறம் கடற்கரை,
3: கடற்கரை,
2: கடற்கரை. ம்,
3: கடற்கரையில் வைத்து மலையில், மலையில் நனைந்து நனைந்து கொண்டே கடிதம்
0: எழுதினார்கள்.
2: கடற்கரையில் உட்கார்ந்து மலையில் நனைந்து கொண்டே கடிதம் எழுதினாலும் அந்த கடிதம் வந்து எழுத முடியுங்களா? பேப்பர் நனைஞ்சிடாது,
0: நாங்க எழுதுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி தான்.
2: கொற்று மலையில கடற்கரைக்கு
0: பொய் அழகுங்கிற மாதிரி கற்பனைக்குலாம் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் லிட்ரலாக.
2: ஓகே, உங்களுடைய கதை நீங்கள் எழுதலாம், நீங்கள் எழுதுங்க.
0: எல்லாருமே வந்து பாஸ் தாங்க எல்லாருமே. ஓகே, அடுத்த காலருக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் விருமாண்டி திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு.
2: அப்போ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பாடலை போட்டுருங்க.
0: எஸ் கேட்டி நேந்திரங்கள், ரெயின்போ FM 101.4.
2: இங்கே எவ்வளவுமே எப்பவுமே சமதூள்.

0: நினைக்கிறேன் கடைசி காலரா ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் பாத்துருவோமா
1: நிறைவு காலரா யாருன்னு பாத்துலாம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சார் உங்களுக்கான கேள்வி சொல்லிடவா
2: மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்
0: வணக்கம் சண்முக சுந்தரம் சார் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹலோ பூனை
2: பூனை
0: சூரியன்
2: சூரியன்
0: காலனி
2: காலனி
0: அதாவது செருப்பு
2: பூனையை பிடிக்க காலனி எழுதி கொண்டு சூரியனை பார்த்து சென்றேன்
0: பூனையை பிடிக்க காலனி அணிந்து கொண்டு சூரியனை பார்க்க சென்றேன் வா வா வா நோட் பண்ணிக்கிறங்க நோட் பண்ணிக்கிறங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வாழ்த்துக்கள்
1: நன்றி
0: ஸ்கவியா ஷோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கடைசியாக வந்து நேர்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போட்டு நினைக்கிறேன் நேர்களை இதோட வந்து காவியா வந்து உங்ககிட்ட வந்து விடைபெறுவாங்க நான் வந்து அந்த மாதிரி வந்து பாதிரியெல்லாம் உங்களெல்லாம் விட்டுலாம் போக மாட்டேன் நான் அவங்க கூட வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படலாம் ஏன்னா நான் வந்து 2 மணிக்கு உங்ககிட்ட இருந்து போயிடுவேன் எஸ் காவியா இதோட விடைபெறுறாங்க நான் வந்து திரும்பவும் 11 மணிக்கு வந்து நான் தான் கண்டினியூ பண்ணுவேன் கடைசியாக ஒரு பாடல் மட்டும் போட்டுலாம்
1: நிறைவு பாடலாக 3 திரைப்படத்துல இருந்து தான் தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசனோட குரல்ல தனுஷோட வரிகளை அனிருத் ரவிச்சந்திரோட இசையில வந்துட்டே இருக்கு கேட்டி நேந்திரங்கள் இது ரெயின்போ FM 101.4
0: எல்லாம் எப்பவுமே சமதூளே

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவை மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ மதிப்புடைய போதைப் பொருட்கள் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரியா ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 11:03 நம்ம மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட ரெயின்போ ஷோவில் நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வரைக்குமே நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஏங்குறீங்க, ஏன் எதனால் அதுக்கு வந்து ஏங்குறீங்க அப்படின்ட்டு தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் இருந்திருக்கலாம், இப்போ வரைக்குமே அது வந்து நிறைவேறாமல் இருக்கா. ஸோ அந்த எதுக்காக அந்த ஏக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது, எதனால் அது வந்து இருக்குது, அப்படி இல்லை வேறு ஏதாவது சம்திங் எதாவது இருந்தாலுமே நீங்கள் வந்து என் கூட வந்து தாராளமாக வந்து பகிர்ந்துக்கலாம். இந்த ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் டயல் பண்ணுங்க 2986-0038 மற்றும் 2952-0054. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என் கூட இந்த டாபிக் ஒட்டி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் கூட வந்து கலந்துரையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-0038 மற்றும் 2952-0054. ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தாலும், நாமுத்துக்குமாருடைய வரிகளில் எஸ் எஸ் தமனுடைய இசையில் கார்த்திக் கூடிய குரலில் ஒரு அழகான பாடலுக்காக வந்துட்டு இருக்கு.

0: அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்துட்டு பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காலேஜ் போகலாம்னு நினைக்கிறேன். இணைந்திருங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDC India.co.in 9840416769.

0: நேர்களே, பட்டத்து யானை திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி உங்களுடன் ஷோவில் நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வரைக்குமே நீங்கள் எங்கிட்ட இருக்கிற விஷயம் என்ன, ஏன், அதாவது உங்களுக்கு ஏஜ் வந்து எத்தனை வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஏஜ் வந்து 35-30 அப்படின்னு இருக்குதுன்னா 30 வருஷமாக வந்து இன்னும் கிடைக்காம என்ன விஷயத்துக்காகங்கிறீங்க, எதனால் வந்து அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்து டாப்பிக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காலர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போயிடுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கே பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: சார், என் பேர் வீரராகவன். சார்,
0: வணக்கம். வணக்கம் சார், உங்களோட ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? இப்போ ஓகே சார, சொல்லுங்க சார். நீங்க இப்ப வரைக்கும் அப்படிங்களா? ஓ மை காட், 6 மாசம் ஆச்சு இல்லைங்களா? 6 மாசம் ஆச்சு.
1: ஆமா, மார்ச்ல தான் சார்.

0: திரும்ப
1: எந்த ஒரு
0: பேசுறோம்.
1: இணைப்பும் கிடைக்கல, எந்த ஒரு இதுவும் கிடைக்கலங்க சார். லைனே
0: நாட்டு மந்தியிலிருந்து இரண்டு ஆடுகள் தனித்தனியே பிரிந்து சென்றன. மீண்டும் சந்திக்கும் போது பேச முடியவில்லையே
1: அப்படின்னு பேசாம
0: சந்தோஷங்களா. ஓகேங்க, சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சார். நீங்க
1: அதாவது எனக்கு ஒரு ஆசைதான், சீக்கிரமா வந்து அதாவது பிறவிலேயே பார்வை கம்மியாது போயிருந்தேன். எனக்கு ஒரு ஆசைனா இந்த உலகத்தை எப்படியாவது பாத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இந்த உலகத்துடைய காட்சிகளை பாக்கணும், உங்களுக்கு பாக்க தெரியும். இதனால வந்து நான் இன்னும் நல்லா பாக்கணும்,
0: நல்லா கலர்ஃபுல்லா பாக்கணும் அப்படின்ட்டு.
1: நான் கலர்ஃபுல்லா பாக்கணும். அதே மாதிரி என்ன போல இருக்கிற மனுஷர்களுக்கு நான் உதவி பண்ணணும்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நேர்களே, நான் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். நேரம் வந்து இப்போ வந்து 11:11 ஆகுது. அதாவது இந்த 11:11 வந்து யார் வந்து நம்புவீங்க அப்படின்ட்டு தெரியல. மேபி இந்த யூனிவர்ஸ் எது வேணா இருக்கலாம், சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இந்த 11:11 வந்து யூனிவர்ஸோட டைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சம்திங் ஏதாவது ஒரு விஷ் வந்து மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். மூட நம்பிக்கைலாம் கிடையாது, ஒரு நம்பிக்கை இந்த ஒரு யூனிவர்ஸ் மேலே அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விஷ்லாம் வேணும்னா தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுத்த போயெல்லாம் வணக்கம் சொல்லுங்க. யாரங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க, மூணு வணக்கம் சொல்லிட்டேன்.
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பாண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜா பேசுறையா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, நீங்க வந்து எந்த விஷயத்துக்காக இப்ப வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கீங்க, எதனால?
2: நானு 5வது அறிவு படிச்சேன் சார்.
0: ஓகே.
2: எனக்கு 68 வயசு ஆகுது, படிக்க முடியலையேன்னு ஒரு கவலை. படிக்க வைக்கலன்னு ஒரு கவலை.
0: ஓகே.
2: படிச்சிருந்தாக்கா காரு பங்களா வாய்ப்பா வாழ்ந்திருப்பமே, இன்னைக்கு சொந்த வீடும் இல்லாம வாடகை வீட்டுல கஷ்டப்படுறமே அப்படின்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு. நிறைய பேர் படிச்சுட்டு நல்ல சொகுசா வாழ்றதெல்லாம் பாக்கும்போது.
0: படிப்புக்காக நீங்க ஏங்குறீங்க இல்லீங்களா?
2: ஆமா ஐயா, படிப்பு தான் ஐயா. படிப்பு படிச்சாதான் ஐயா
0: வாழ்க்கையில
2: முன்னுக்கு வர முடியும்.
0: ஆக்சுவலி இது ரொம்ப அழகான ஒரு கருத்து. இருந்தாலுமே கூட உங்களுக்கு எத்தனை வயசானாலுமே கூட படிப்புக்குன்றது வந்து ஏஜ் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது, இருக்கவும் இல்லவும் இல்லாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வயசில் கூட நீங்கள் வந்து கரஸில் வந்து அதை கோர்ஸ் படிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் எவ்வளவோ டிகிரிகளை வந்து படித்து முடிக்கலாம். ஓகேங்களா?
2: நன்றி சார்.
0: ஓகேங்க, நன்றி நன்றி. நேர்களே, அதாவது படிப்புக்கு வந்து வயது வந்து தடை இல்லை அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து எப்படினாலுமே வந்து டிகிரியை வந்து படிக்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு 10th 12th கூட நீங்கள் வந்து முடிக்கலாம் கரஸில். அந்த மாதிரி லைக் டிஸ்டன்ஸ் ஸ்கூலிங் இல்லை நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிற டிகிரி வாங்கினீங்கன்னா கரஸில் வந்து படிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து லிமிட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த காலர் போயிடுறேன். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சார் வணக்கம், திருப்பத்தூர் பெருமக்கலம் சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார் சார். சொல்லுங்க, நீங்க வந்து இப்ப வரைக்குமே எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, எதனால, ஏன்?
3: எஃப்எம்ல இருந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் சார், ஒரு 30 வருஷமா.
0: ஓகே.
3: அந்த எஃப்எம்ல வந்து பாக்கணும் பேசணும் சொல்ல ரொம்ப ஆசையா இருக்கு சார்.
0: ஓ, இங்க விசிட்
3: பண்ணுறது நிறைவேறவே இல்லை இன்னும்.
0: ஓ, 30 வருஷமா வந்து நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு வரணும்ட்டு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: அதுதான் நிறைவேறாத ஆசையா?
3: வந்து ஆர்ஜியாவா பேசணும்.
0: ஓ, ஆர்ஜியாவா நீங்க பேசணும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதுக்கான முயற்சிகள் படிப்பினைகள் தாராளமா நீங்களும் வந்து ஆர்ஜியா வந்து பேசலாம். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ, நன்றி நன்றி. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு நான் இந்த விஷயம் இருக்குது, எனக்கு அந்த விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. எஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் இன்னும் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய விஷயம் எல்லாமே வந்து நிறைவேற நானும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய சண்டைக்கோழி திரைப்படத்தில் வந்து தாவணி போட்ட தீபாவளி அப்படின்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதாவது இந்த இந்த 90s கிட்ஸ்லாம் இருப்பாங்களே, இந்த 90s கிட்ஸ் இந்த ஒரு ஏர்லி 2K அப்படின்வாங்களே, அதாவது ஒரு 2004 வரைக்குமே வச்சுக்கோங்களேன், 2004-05 வரைக்குமே. ஸோ இவங்க எல்லாமே கோடை காலத்தில் வெயில் காலத்துல எல்லாமே லைக் உறவினர்கள் வீட்டுக்கு போனால் ஊருக்கு எல்லாமே போனால் இந்த பாட்டு வந்து பயங்கரமாக வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க கூட ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு லைக் வயலில் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு நிறையா சமைச்சு சாப்பிட்டு

0: என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையே எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கு சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
0: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்ன

0: கொண்டு போனாலும் இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுடன் ரெயின்போ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 11:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ் உங்களுடன் ரெயின்போவில் நான் உங்கள் ஆட்சி தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும். அடுத்த காலையில் என்ன பிள்ளை இருக்காங்க யாரும் பார்த்துட்டு வந்துடும். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் ஜெயசன் சார், எப்படி இருக்கீங்க?
2: அதாவது
1: நம்மளோட நேயர்களாமே சந்திச்சு நீங்க பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் கலா மேம், எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் ஒரு ஏக்கம் இருக்குன்னா அது என்ன ஏக்கம், ஏன்?
3: எங்க அக்கா தான் சார், எங்க அக்கா மூணு அக்கா இருக்கு. பெரிய அக்கா தான் பாப்பாங்க, பெரிய அக்கா பாப்பாங்க, கடைசி அக்கா சென்னையில இருக்கிறாங்க. எல்லாமே தெளிதாங்கிறாங்க அண்ணன் அக்கா தான். ஆனா அக்கா என்கிட்ட பேச மாட்டேன், நான் அவங்க எதுவும் பண்ணல சார், எதுவும் பண்ணல. அவங்க கூப்பிட்டாங்க சென்னைக்கு வாங்கண்ணா வரமான்னு சொன்னா, அதுதான் அக்கா எனக்கு பேசுறது வந்து பாசமா இருப்பாங்க, எனக்கு எல்லாம் கூட பணம் செய்வாங்க. ஆனா எனக்கு பேசுறது அதுதான் சார் கஷ்டம்.
1: இப்ப வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்கு. சோ இது வந்து ஈஸியா தீர்த்து வைக்க கூடிய ஒரு ஏக்கம் தான், தீர்க்கப்பட வேண்டியது. சோ நீங்க போய் தாராளமா பேசினா வந்து நீங்க பேசலாம், ஓகேங்களா?
3: நீங்க
1: போயிட்டு பேசினா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் கண்டிப்பா. உங்களுடைய இந்த விஷயம் அவசியம் வந்து நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. காலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்களோட விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏக்கம் இருக்கு, அந்த ஏக்கம் இருக்கு, இதனால இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட விஷயம் எல்லாமே நிறைவேற நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததாக உங்களுக்கு கவர இருக்கக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வைரமுத்துடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் என்ன சொல்ல போகிறார் என்ற பாடல் வந்து கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் 103.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ எஃப்எம். ஸ்டூடெண்ட் கிளப்ல நேரம் சரியாக 11:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஷ்வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. உங்களோட ரெயின்போ ஷோலாம் என்ன டாபிக் கொண்டு வந்தால் அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். எஸ் அடுத்த கலர் இணைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போயிடுவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: உங்களுடன் வானவில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு பணிவான முற்பகல் வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி.
0: உங்களுடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: முடியவில்லை என்ற எண்ணிக்கொண்டு ஒரு எண்ணம்.
0: ஆமாம், இப்ப வரைக்கும் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்றால் அது என்ன?
1: அதான் இதை செய்ய முடியல.
0: ஆமாம் ஐயா, சொல்லுங்க.
1: முதியோருக்காக விடுதி, முதியோர் விடுதி சென்று 5 செண்ட் 5 செண்ட் இடம் வாங்கி வச்சுக்கிறங்க. அத வந்து இடத்தை வாங்கி வச்சிருந்தோம் சரிங்க, அது 2 ஆண்டுகளாச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு கட்டடம் கட்டி தயாரி கொண்டு வரணும் ஒரு ஏக்கமா இருக்குதுங்க. இப்பதான் சிறு சிறு சேமிச்சு வச்சுக்கிறேங்க. அது எப்படி இருந்தாலும் வரும் மாட்டுக்குள் அதை நிறைவேற்றுதுன்னு
0: கட்டாயமா நீங்க வந்து நிறைவேற்றீங்க. ஓகேங்களா, வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்பு நன்றி.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. எஸ் அடுத்த காலையில் இனிப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் பத்மாவதி மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா
2: இருக்கேன்
0: மேம். ஆசைங்களா? அதாவது உங்களுக்கு இப்ப வாழ்க்கையிலே இருக்கிற ஒரே ஒரு ஆசை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமே இது மட்டும்தான் இல்லீங்களா? உண்மையா சொல்றீங்களா சும்மா சொல்றீங்களா?
2: என்னுடைய
0: உயிருங்களா நீங்க? ஐயோ, நான் நேத்து நைட்டு தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். தேவையில்லாம கண்ணீர் எல்லாம் வேஸ்டா போச்சு. நமக்குன்னு யாரு இருக்கா? அது இதுன்னா நினைச்சு அழுதுட்டு இருந்தேன் சார். பார்த்தா கண்ணீர் எல்லாம் வேஸ்டா போச்சுங்க. பத்மாவதி அம்மா நமக்காக இருக்கான்றதே மறந்துட்டேன். சொல்லுங்க
2: சார், உங்க ஆர்ஜே மூஞ்செல்லாம் அழகா நான் பார்த்து ஒரு சந்தோஷம் பரணும்னு எனக்கு ஒரு ஆசை.
0: சூப்பர் சூப்பர், நீங்க நம்ம எஃப்எம் வந்தீங்கன்னா பாத்துருந்தாங்க
2: சார். உங்க குரல் எல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே சந்தோஷமா கேட்டு நினைக்கிறேன் சார். நானு
0: உங்களுடைய ஆசை கட்டாயமாக நிறைவேறும், அதுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் கட்டாயமாக நிறைவேறும். ஓகேங்களா?
2: நன்றி சார்.
0: ஓகேங்க, நன்றி. ஆஹா, நம்மளே வந்து மகிழ்ச்சி கடல்ல வந்து நேர்களை அழுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை பாக்குறது மட்டும் தாங்க ஏக்கம், உங்களுடைய ஆர்ஜியை பாக்குறது மட்டும் தாங்க ஒரே ஒரு ஏக்கம். அது மட்டும் பார்த்துட்டா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய விஷயம். எனிவேஸ் ஓகே, நேர்களை ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 11:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி 101.4. இச்சலாம எப்பவுமே சமத்துள்ள ஸ்காலர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னா, இப்போ வரைக்கும் நிறைவேறாமல் அந்த ஏக்கம் வந்து இருக்குன்னா எதனால் அந்த ஏக்கம் இருக்குது, லைக் என்ன விஷயம் அது அப்படின்ட்டு தான் வந்து என் கூட வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 2986000038 2952005254. அடுத்த காலையில் இணைப்பில் வராங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள்.
3: திருநெல்வேலி ஊர் கணபதி சார்.

0: வணக்கம் கணபதி சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கு, உங்களுக்கு என்ன விஷயமா இருக்கு?
1: நிறைய ஊருக்கு போனோம், வெளியூர் எல்லாம் போய் கோயிலுக்குள்ளாம் போய் பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டுக்குள்ள தான் சார்.
0: ஓகே, அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற ஆசை?
1: ஆமா சார், தமிழ்நாட்டுல வந்து கோயிலுக்கு ஒரு பக்கம் இதுக்கு போனோம், ஊட்டிக்கு போன ரொம்ப நாள் ஆசை, அதை இது வரைக்கும் போனதில்லை.
0: ஓகே,
1: திருவண்ணாமலையோட சரி நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன்.
0: ஓகே,
1: அந்த மாதிரி நான் பழனி, திருச்செந்தூர், மதுரை அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் போய் கோயிலுக்கு எல்லாம் போய் ஊரெல்லாம் பார்க்கணும் ஆசை, வைகை ஆறு எல்லாம் பார்க்கணும் ஆசை, போக முடியல.
0: நீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்தா கட்டாயமா நீங்க வந்து போகலாம். எல்லாமே லைக் ரொம்ப முடியாததெல்லாம் இல்லை. ஸோ தாராளமாக இப்போ கூட அந்த பஸ் ஏறினா வந்து தாராளமாக வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுடைய ஆசைகளை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைவேற்றுக்கோங்க. ஓகேங்களா?
1: ரொம்ப கம்மியா இருக்கு சார்.
0: கட்டாயமா உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி சிறுக சிறுக சேமிச்சு வச்சு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஷோருங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்னேகர்களே, காலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துருந்தலாம் நினைக்கிறேன். ஏஆர் ரகுமானுடைய சீல கபிலனுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா இருவரும் இணைந்து பாடிய மரியாதை திரைப்படத்தில் வந்து உங்கள் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்ற ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் திரேன் வேஃபம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ளே.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கில் நேரம் சரியாக 11:42 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுல. உங்களோட ரெயின்போல நான் உங்க ஆர்ஜி வைக் தான் பேசிட்டிருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. உங்களோட ரெயின்போ ஷோவில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். எஸ் காலர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த காலர் போயிடுவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அன்பு சகோதரர், எப்படி இருக்கீங்க?
2: அன்பு சகோதரர் நலமாக இருக்கிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கேன். வாரியம் லெவல் என்ன குறைஞ்சி நாடம்.
2: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க இப்ப வரைக்குமே ஏங்குற ஒரு விஷயம் என்ன, எதனால?
3: எல்லா வானொலியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு நேயர் சந்திச்சு, அந்த நேய வானொலியில இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி, நேயர் சொன்ன மாதிரி வானொலியிலே வச்சு ஒரு விழா மாதிரி வச்சு உறவுகள் சங்கம்னு சொல்லி நம்ம வானொலி அறிவிப்பாளர் இயக்குனர் உட்பட அந்த ஒரு விழா மாதிரி வச்சு எல்லாரையும் ஒரு டூர் வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வானொலி வந்து சென்னை பெரிய நெட்டு தான், இருந்தாலும் அதுல ஒரு பிரிவுல நம்ம நேயர்கள் அனைவரும் அங்கேயே கூப்பிட்டு ஒரு கௌரவிச்சு எல்லா நேயர்களும் ஒரு உறவை சந்திக்கணும். அறிவிப்பாளரும் நம்மளோட சகோதரரும் அறிவிப்பாளரும் இயக்குனர் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்பது இந்த குழந்தையான கருத்து. வாய்ப்பு, நன்றிங்க.
2: ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலி நிறைய நேயர்ஸ் வந்து கலர்ஸ் வந்து இதே தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வந்து சந்திக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து உலகத்தில் எட்டாவது அதிசயமாக போயிட்டு கூடாது அப்படின்ட்டு தான் எஸ் அடுத்த கலை இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம் ஜி, நல்லா உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, வாழ்த்துக்கள்.
2: மை காட், ஆமாங்க, நானும் ஆக்சுவலி ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என் குரல்ல சுத்தி வந்து ஈ மூச்சுட்டே இருக்கு, அப்புறமா எறும்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தோணுது இனிமையா இருக்குன்றனால இவ்வளவு சுத்திட்டு இருக்குன்னு. சும்மா தான் சொன்ன, ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க,
4: நீ திருப்பூர்ல இருந்து பி கே சங்கர்.
2: வணக்கம் சங்கர், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கு? ஆக்சுவலி
4: அதாவது பாத்தீங்கன்னா தெய்வங்கள்ல முப்பெரும் தேவிகள்னு மூணு பேரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தமிழ் திரைப்பட உலகத்துல இசை ரசிகள்னா மூணு பேர், அதுல ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, எல்லாரீஸ்வரி அம்மா. அதுல ஜானகி அம்மா அவர்களை நான் சந்திச்சிருக்கேன், அவங்களோட பல ஆண்டுகளும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசி எல்லாம் அது ஒரு நிறைவாயிடுச்சு. ஆனா சுசீலா அம்மாவையும் எல்லாரீஸ்வரி அம்மாவையும் நேரில் சந்திக்கணும், அவங்க கிட்டையும் அவங்க பாடின பாட்டையே நானும் பாடி காமிச்சு ஜானகி அம்மா கிட்ட பாராட்டு வாங்கின மாதிரியே இவங்க கிட்டையும் வாங்கணுங்கிறது ஒரு ஆசை. ஆனா இப்போ இதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் முதுமை காரணமா அவங்களை சந்திக்கிறதுக்கு முடியாதுங்கிற மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அவங்க. அது நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம்
2: கண்டிப்பா. சோ ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து மேபி அன்எக்ஸ்பெக்டடா கூட இது வந்து உங்களுக்கு நடக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி
4: நன்றி நன்றி.
2: ஸ்னேகர்களே, ஆக்சுவலி ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஏக்கம் வந்து நம்மளுடைய ஏக்கமாக இருக்கும். லைக் நம்ம வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஐயோ இது பண்ணலி அதை பண்ணலி அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சிலருக்கு இது ஏக்கம்ன்றதே நம்மளால் மற்றவங்களுக்கு எதுக்குமே பண்ண முடியலையே, நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு எதுவுமே இது பண்ண முடியலையே அப்படின்ற

ஓகேங்கள் தான் இருக்கும். எஸ் ஸோ அடுத்தவங்களுடைய விஷய அடுத்தவங்களுடைய கனவு அடுத்தவங்க என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்ற இதுவை நம்மளோட விஷயம் நம்மளோட கனவை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். ஸோ அதனைத் தொடர்ந்து டிராகன் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக லியோன் ஜேம்ஸ் மற்றும் சிவனுடைய வரிகளில் ஜேம்ஸுடைய இசையில் ஸ்ரீ சித்ஸ்ரீராமுடைய வாய்ஸில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இது, வழித்துணையே அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் தெரியும் 101.1 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 11:49 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. எஸ் உங்கள்ட்ட ரெயின்போ ஷோ தான் இணைந்துருக்கீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: வணக்கம் ராஜேஸ்வரி மேம், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன இப்போ வரைக்கும் ஒரு ஏக்கமாக இருக்குது?
1: எனக்கு
0: பொதுநல இயக்கம் சுயநல இயக்கம், 2 marks. ஓகேங்களா?

0: என்ன வாழ்க்கையில எல்லாமே ரெண்டு இருக்குல்ல,
1: அதுல
0: மட்டும் என்ன
1: சொல்லுங்க, அது வேற மாதிரி ஆயிடும். சொல்லுங்க, நீங்க பொதுநலம் சுயநலத்துக்கே வந்துருங்க, அந்த ரெண்டு போதும்.
0: என்ன பொதுநல இயக்கம்னா, இந்த நம்ம இனிமே இருக்கிற இளைஞர்கள் புறமே எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் போயிடக்கூடாது,
1: அடிமையாக
0: போதை பழக்கத்துக்கு சுத்தமா அடிமையானா அவங்க உடல் பலவீனமாயிருது, அழகு கெட்டு போயிருது, தேஜஸ் குறைஞ்சிரும், அவங்களோட வளர்ச்சி குறைஞ்சிரும், பாதிக்கப்படும், பெற்றோர்களும் வேறுபடுவாங்க. அதனால அந்த போதைப் பொருளோ இல்ல தீய பழக்கங்களோ இரவு நேரத்துல சுத்திக்கிட்டு புத்திரியிறதோ இதெல்லாம் வச்சுக்கப்படாது. பையன் இரவு நேரத்துல அதிகமா சுத்தும் போதுதான் அவங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள்லாம்
1: உருவாகுது.
0: சுயநல இயக்கம்னா என்னோட பாடல்கள், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், ஒரு பாடல் அது பூராமே ஒரு நாளைக்கு வெளியே வரணும். அது எனக்கு பிறகாவது, ஏன்னா அவ்வளவு
1: நீங்க இப்ப நிறைய சமூக வலைதள பக்கங்கள் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கணக்கை வந்து நீங்க தொடங்குங்க சமூக வலை பக்கத்துல, உங்களோட திறமைகளை நீங்க வந்து அதுல காட்டலாம், உலக மாதிரியே செய்யலாம். நீங்க
0: நிறைவேறணும்.
1: சரிங்களா,
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஓகேங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: கொடுத்துருக்குங்க கூடிய விரைவில் சமூக வலைதளம், ஏன்னா சமூக வலைதளம் அதிகமா பார்க்கப்படுற விஷயம், அது வெளியே வரும், எல்லாருமே கேட்டு மகிழ்ச்சி அடையும்.
1: கண்டிப்பா நாங்களும் கேட்கறோம். சரிங்களா, சீக்கிரமா கூட சீக்கிரமா உங்களோட பாடலைங்க நாங்க ப்ளே பண்ணோம் படத்துல. நீங்க போயிட்டு படத்துல பாடுறீங்க, படத்துல இருந்து நாங்க இங்க போடுவோம். சரிங்களா, ஒரு பொதுநலம் தான் இருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அதாவது நேயர்களே, இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து இளைஞர்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஏக்கம் தான் எனக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. எஸ், அது வந்து ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். ஸோ தற்காலிகமாக வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து நம்ம நாட்டில் வந்து பெருகிட்டு இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் அது வந்து இருக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட எஃப்எம் சார்பாகவும் வந்து நம்ம வந்து நிறைய ப்ரொமோஸ் எல்லாமே, ஜிங்கிள்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணி போட்டிருப்போம். அதுக்கான நாளெல்லாமே வரும்போது நிறைய உறுதிமொழி அது இதுங்களாம் நம்ம வந்து நிறைய வந்து ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ அதனால் போதைப்பொருள் பழக்கத்தை வந்து விட்டுடுங்க. ஸோ வாழ்க்கையை வந்து இனிமையாக ஆரோக்கியமாக வந்து வாழ வந்து கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீ அட்வைஸ் தான், பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலனாலும் கேளுங்க, ஏன்னா அதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என் தஞ்சை தான் நிறைவு காலராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர்.
1: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க, லைக் உங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கு?
2: எனக்கு வந்து என்ன இயக்கம்னா, அயல் நாட்டுக்கு போய் என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுல ஒரு 15 days இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அமெரிக்கால டெக்சஸ் அப்படிங்கறது இருக்கு. சோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஆன் சைட்டுக்கு போய் அவன் 8 years ஆச்சு, பேசிக்குவோம் ஒத்தர். ஆனா அந்த பக்கத்துல இருந்து என்னடா சொல்லுடா அப்படின்ட்டு அவன் சாப்பாடு நான் ஷேர் பண்ணி சாப்பிடுறது, ஏன் சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடுறது, பக்கத்து பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப அவன் இல்லவே இல்லை. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமா காசு அப்படிங்கறது தேவைப்படும். என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சிருந்தாலும், இவ்வளவு வருஷமா சேமிச்சிட்டு இருக்கேன்னு தவிர்த்து ஃபுல்லும் அந்த காசு சேமிச்சு கூட ஒரு 2 weeks போய் தங்கணும் அப்படிங்கறது ஒரு ஏக்கமா தான் இருக்கு. பட் வெகு நாட்கள்ல இருக்கு இல்லையா,
1: நீங்க வந்து நிறைய பணத்தை வந்து கூடி சீக்கிரம் வந்து சேர்த்து வச்சு உங்க நண்பர்கள் வந்து சந்திப்பீங்க அப்படின்னு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
2: ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 years போய் அவனை மீட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா மீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, மீட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க.
2: ஆமா,
1: ஓகேங்க, நன்றி நன்றி, thank you. நேர்களே, உங்களுடன் ரெயின்போ ஷோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் ஒட்டி நீங்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எங்கிட்ட வந்து பகிர்ந்துட்டீங்க, நீங்கள் நிறைய விஷயம் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம நேர்களுக்கு வந்து தெரியப்படுத்திருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய விஷயம், உடைய எல்லாரோட கனவுகளும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஷோவோட நான் வந்து விடைபெறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மீண்டும் வந்து உங்களை வந்து 1 மணிக்கு சந்திக்கிறேன் அப்படின்ட்டு சின்ன ஒரு பிரேக் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி, உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து, கபிலனுடைய வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத்துடைய இசையில், கார்த்திக் மற்றும் சுமங்கல் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்து வந்துட்டே இருக்கு.

ஸோ ஒருத்தர் பார்த்தாலே அப்படியா பைத்தியமாவாங்களா? ஆனால் இந்த பாடல் வந்து அப்படி தான் எழுதியிருக்காரு கபிலன். ஸோ உன் பார்வையில் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு பாடல்லாம் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுல.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொது தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே குரூர் கிராமத்தில் பலத்த காற்று கனமழை காரணமாக மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 68 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம். இயற்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகும். மனிதன் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு, வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலின் கொடையாகும். இவற்றில் மிக முக்கியமான இடத்தை காடுகள் வகிக்கின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காற்றை தூய்மைப்படுத்துகின்றன, மழையை பொழியச் செய்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன, உயிரின பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன. ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், சட்டவிரோத மர வெட்டுதல் மற்றும் இயற்கை வளங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு ஆகிய காரணங்களால் காடுகளின் பரப்பளவு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளம், மண்ணரிப்பு, நீர் பற்றாக்குறை மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக இந்தியாவில் பல்வேறு வன பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க முயற்சியாக ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா கருதப்படுகிறது. ஆஸ்தா என்ற சொல்லுக்கு நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான ஈடுபாடு என்று பொருள். வன் சன்ரக்ஷன் என்பது வன பாதுகாப்பை குறிக்கிறது. எனவே ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா என்பது காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதில் மக்கள் பங்கேற்பை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்த திட்டம் மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் அவற்றை வளர்த்து பாதுகாப்பது, மக்களிடம் சுற்றுச்சூழல் குறித்த பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான இயற்கையை வழங்குவது போன்ற உயரிய நோக்கங்களையும் கொண்டுள்ளது. காடுகள் மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் நன்மைகள் எண்ணற்றவை. அவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கின்றன. மண் அரிப்பை தடுத்து விவசாய வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன. பல்வேறு விலங்குகள், பறவைகள் மற்றும் அரிய தாவர இனங்களின் வாழ்விடமாகவும் காடுகள் திகழ்கின்றன. மருத்துவ மூலிகைகள், மரப்பொருட்கள், தேன், மூங்கில் மற்றும் பல இயற்கை பொருட்கள் காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காடுகளை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா மூலம் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து மரக்கன்றுகள் நடுதல், வனப்பகுதிகளை மீட்டெடுத்தல், சேதமடைந்த காடுகளை புதுப்பித்தல், சட்டவிரோத மர வெட்டலை கட்டுப்படுத்துதல்

கொண்ட வாழ்வாதார வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடைகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகி கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இன்றைய உலகம் பருவநிலை மாற்றம் என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறது. உலக வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்தல், வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் மனித சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த நிலைமையில் மரம் வளர்ப்பதும் காடுகளை பாதுகாப்பதும் மட்டுமே நிலையான தீர்வுகளில் ஒன்றாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் இயற்கையையும் மனித சமுதாயத்தையும் பாதுகாக்கும் நீண்டகால முதலீடாகும். நிறைவாக, காடுகளை பாதுகாப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் நடவடிக்கை மட்டுமல்ல, அது மனித வாழ்வை காப்பாற்றும் மகத்தான சமூக பொறுப்பாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா இயற்கையின் மீது அன்பையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கும் ஒரு சிறந்த முயற்சியாகும். அரசு, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த திட்டத்தின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறும். இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளைய தலைமுறைக்கு உயிர் தரும் ஒரு வரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் பசுமை இந்தியாவை உருவாக்க உறுதியேற்போம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நேரம் 12:08 ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லிக்கிறது உங்க லோகேஷ் தான். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பொதுவா வந்து பெண்கள் எல்லாருமே வந்து சமையல்னா அவங்க வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து என்னதான் வந்து ஆண்கள் வெளியே போய் வேலை செஞ்சாலும் பெண்கள் வந்து இந்த வீட்டில் வந்து எத்தனை வேலை செஞ்சாலுமே அந்த சமையல் கலை அப்படின்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சமையல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் சாப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தால் சமையல்லாம் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா. அப்படி உங்கள் சமையலை பார்த்து உங்களை பாராட்டி புகழ்ந்து தள்ளுனா அந்த ஃபேன் யார், அண்ட் குறிப்பாக எந்த டிஷ்ஷுக்காக அவங்க நல்லா அவங்களை வந்து சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்றதான் கால் பண்ணி என்கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பெண்களே நோட் பண்ணிக்கோங்க, 0442986008. திரும்பவும் சொல்கிறேன், 0442986008. இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சமையலுக்கு பெஸ்ட் ஃபேன் யார், குறிப்பா எந்த டிஷ்ஷுக்கு அவங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா செஞ்சிருக்கிற, இந்த கைக்கு மோதிரம் போடலாம், வளையல் போடலாம் அப்படிலாம் புகழ்ந்து தள்ளியிருக்காங்கன்னா அது யார் அப்படின்றத என்கிட்ட சொல்லலாம். ஸோ கால் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வருது, அதை தொடர்ந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசிடலாம். இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.
1: காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 12:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி லோகேஷோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க சமையலுக்கு பெஸ்ட் ஃபேன் யாரு, சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு உங்களை வந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளி அந்த நம்பர் யாரு, அண்ட் வந்து அது எந்த டிஷ் வந்து நான் சூப்பரா நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல போறீங்க. சோ நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் வணக்கம். வணக்கம்
1: வாழ்த்துக்கள். அப்புறம் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ காயெல்லாம் ஒண்ணுமே இல்ல வீட்டுல, ஒரு தேங்காய் தொகையில அரைச்சி ரசம் வச்சேன், அவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த தொகையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னாங்க. அதுல என்ன ஹைலைட்னா, அதுல அந்த தேங்காய் தொகையில் தேங்காய் மிளகாய் புளி உப்பு இவ்வளவுதான், அதை அப்படியே அரைச்சிட்டு கருவடகம்னு ஒண்ணு வெங்காயத்துல சின்ன வெங்காயத்துல பண்ணி வச்சிருப்போம், அதை தாளிச்சிட்டு அதை போட்டு அந்த தொகையில அரைச்சிட்டோம்னா அப்படி ஒரு மனமா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் சார். சிம்பிளா தொகையல் அந்த தாளிப்பே வந்து ரசத்திலையும் போட்டுருணும், அப்படி ஒரு கம கம கமன் மன மனன் மணக்கும். அதுல நாலு வெந்தயத்தையும் போட்டுட்டோம்னா இன்னும் சூப்பரா வாசனையா இருக்கும்.
0: எட்டு வீட்டுக்கு இல்ல 80 தெருக்கு மணக்கும் போல நீங்க சொல்றப்ப எல்லாருமே அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: கருவடகம் தான் சார் அதுல ஹைலைட். சூப்பர், தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.
1: அப்பளம் அப்பளம் வறுத்து சுட்டு அப்பளமோ இல்ல வறுத்து அப்பளமோ கொடுத்துட்டா போதும், சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. பசி நேரத்துக்கு தயிர் இருந்தா போதும்.
0: அழகு அழகு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றிங்க. அதாவது ஒரு லிஸ்டே சொல்லிட்டே போறாங்க, அவ்வளோ சாப்பாடு நான் செய்வேன், ஒண்ணுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
2: வணக்கம் சார், சென்னை பேருங்களுக்கு வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி சொல்லுங்க, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
2: எங்க வீட்டுக்காரு, எங்க நாத்தனாரு, தம்பி பொண்டாட்டி, எங்க அண்ணன், என் பசங்க.
0: ஏன் லிஸ்ட் ரொம்ப பெருசா போதே?
2: கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், அதெல்லாம் சூப்பரா இருக்குதுன்னு வாங்க. எங்க அப்பா வந்து மீன் வறுத்தா சூப்பரா பாருங்க பொண்ணு.
0: இதை விட பெரிய பாராட்டு என்ன வேணும்?
2: எங்க அம்மா கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுருவாங்க, காரம் அதிகமா போடுவாங்க மீன் வறுத்தா. என் பொண்ணு வறுத்தா பாரு எல்லாம் திட்டமா போடுதுன்னு.
0: அருமை அருமைங்க,
2: பாராட்டுவார்.
0: அருமைங்க, வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து அந்த பணியை சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். கலா வணக்கம், சொல்லுங்க உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
3: எங்க அக்கா.
0: அக்கா என்ன சமையல் வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்கேன்னு பாராட்டுவாங்க?
3: சாம்பார், கூட்டு, அப்பளம், இவரெல்லாம் செய்வேன். ஆனா சண்டேனா பிரியாணி செஞ்சுக்கோங்க, மட்டன் பிரியாணி அக்கா செஞ்சுக்காங்க.
0: ஓகே,
3: அது கரெக்டா. ஆனா மீட் டைம் தான் வரும் சாம்பார் கூட்டு எல்லாம். இந்த கிருத்தியே அம்மா சாருக்கு அது மாதிரி ஒரு இது சண்டே மட்டும். ஆனா எங்க அக்கா பயம் செய்வாங்க, நான் எனக்கு அதை கத்துக்கிட்டாங்க சார். எனக்கு நான் நினைச்சுக்கணும், எல்லா ட்ரைனிங் எடுத்து நல்லா செஞ்சிருந்தேன்.
0: நீங்க நல்லா பிக்அப் பண்ணி கத்துக்கிட்டீங்க இல்ல?
3: இப்ப எங்க அம்மா என்ன பாராட்டுறாங்க சார், நீங்க நீ என்னை விட நீ பயம் சமைக்கிறேன். அதை பார்த்து சார் செய்ய பார்த்த அது என்ன ஒண்ணு பிராணம் இல்ல.
0: ஓகே ஓகே ஓகே. பெரிய விஷயங்க நீங்க பண்றதும். அண்ட் இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து நீங்க சமைக்கிற சாப்பாடுக்கு ஃபேன் யாரு? குறிப்பா வந்து எந்த டிஷ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க? அது வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்களே சொல்லலாம். சில நாள் சில பேர் உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க சாப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தியும் நீங்க தாராளமா கால் பண்ணி பேசலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கோவை பிரதர்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, உலகத்துல அப்படின்ற ஒரு பாட்டு தான். ஸோ டி இமான் இசையில, டி இமான் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: நேயர்கள், இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அதாவது உங்க சமையலுக்கு ஒரு சிறந்த சூப்பரான எப்படி வேணா சொல்லலாம் ஒரு சிறந்த ஃபேன் யாரு, அண்ட் எந்த டிஷ் வந்து நீங்க பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாராட்டிருக்காங்க அப்படின்றதான் சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் பத்மாவதி, சொல்லுங்க உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
1: எங்க சமையலுக்கு வந்து நான் சமையல் பண்ணனா எங்க ஹஸ்பண்ட்,

0: எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க.
1: ஆச்சரியப்படுவாங்களா?
0: ஆமா, பிரியாணி பிரியாணி செய்வேன். அதுக்கப்புறம் அந்த மீன் வறுத்து வச்சு மீன் வறுத்து வச்சேன்னு வச்சுக்காரு.
1: சரி,
0: அதை நீங்க பாட்டீங்கன்னா அவ்வளோதான் சார். நீங்க அதை ஒன்று கூட வைக்க மாட்டீங்க. நீங்க
1: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல வரீங்க.
0: அந்த அளவு நீங்க சாப்பிடுங்க, சூப்பரா பண்ணுவேன் சார் நான்.
1: அருமை அருமைம்மா, அருமை, நல்ல சிறப்பான பண்ணி சூப்பரா செய்யறீங்க, தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா
0: சார். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடறேன், நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடலாம்.
0: வாங்க வாங்க சார், திருவிட்டூர் சார்.
1: ஓகே,
0: திருவிட்டூர் ராஜா கடை.
1: சரி சரி, வந்துடலாம் வந்துடலாம், கண்டிப்பா வந்துடலாம் சரிங்களா. நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி சொல்லுங்க, நீங்க உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
2: என் ஃபேமிலி எல்லாருமே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன்.
1: ஆஹா,
2: அது பச்சை பயிறு கட்லட்.
1: ஓகே, சோ இது ரெண்டும் சூப்பரா பண்ணுவீங்க இல்ல?
2: ஆமா, இது சொன்னாலே எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க.
1: ஓகே, இது நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ நீங்க நிறைய டிஷ் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, பட் இதுதான் ஸ்பெசிபிக்கா சூப்பரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் சொன்னா?
2: என்னோட குழந்தைங்க தான்.
1: ஓகே,
2: ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் முன்னாடில இருந்தே பண்ணுவேன்.
1: சரி,
2: பன்னீர் மட்டும் ஆட் பண்ண. இது பச்சை பயிறு கட்லட் வந்து நான் ஒரு ஷோல பார்த்தேன்.
1: ஓகே,
2: ஒரு 2 இயர்ஸ் பேக் அதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருந்தது.
1: ஓகே ஓகே, உங்களுக்குமே பிடிச்சிருந்தது இல்லையா?
2: ரொம்ப நல்லா, எப்பயுமே வந்து அது செய்யறேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு
1: இதுதான், ஒரு சந்தோஷம்
2: வந்து மிச்சமே இருக்காது.
1: அப்படி இருக்கும் வீட்டுல சாப்பாடு வச்சீங்கன்னா இல்ல, அந்த ரெண்டு டிஷ் வச்சா
2: கண்டிப்பா.
1: வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய ஃபேன்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க உங்க சமையல் மூலமா. ஓகே,
2: தேங்க்யூ,
1: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சட்டாபுரம் கள்ளக்குறிச்சி ஐயா.
1: ஓகே, இது பெண்களுக்கான நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க உங்க.
3: இல்ல இல்ல, நான் கள்ளக்குறிச்சி தான் ஐயா.
1: ஓ சாரி சாரி சாரி, நான் கலையரசன் என் காதல கேட்டுருச்சு. சொல்லுங்க, உங்க எங்கிருந்து பேசுறீங்க நீங்க?
3: சட்டாபுரம் மாவடி பட்டாயா.
1: ஓகே, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
3: பசங்க தான் ஐயா, எங்க சின்ன பையன் சூப்பரா இருக்க சொல்லுவான். சவாக்கு செடி பண்ணுவோம், பட்டாளி எல்லாம் போட்டு, காய்கறி எல்லாம் போட்டு, இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரா
1: பண்ணுவோம்.
3: குருமாவும் நல்லா இருக்கும், மெனக்கெட்டுறமோ அவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா.
1: ஓகே, நம்ம உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைச்சிருதுன்றீங்க
3: ஐயா?
1: உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைச்சிருது அப்படின்னு சொல்ல வரீங்க?
3: கண்டிப்பா, நம்ம எவ்வளவு என்ன காய்கறி போடுறோமோ அவ்வளவு சத்து உங்களுக்கு தானே ஐயா.
1: தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வெரைட்டி வெரைட்டியா நீங்க சமைச்சு அசத்திக்கிட்டே இருங்க. அண்ட் இதுதான் இன்னைக்கு பெண்கள் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு? நீங்க நிறைய சமைச்சிருப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க, இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி அதை விரும்பி சாப்பிட்ற ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா? அது நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை சொந்தக்காரவங்க நண்பர்கள் யாரா வேணா இருக்கலாம். ஸோ உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு? அண்ட் எந்த சாப்பாடு வந்து நீங்க வைக்கிறதுல ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்குனே அவங்க வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது யாரு அப்படின்றதான் கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. திரும்பவும் சொல்றேன், 0442986008, இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து கேளாமல் கையிலே அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். தாமரை வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதுலே.

0: பெண்கள் எல்லார்ட்டையும் தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். முக்கியமாக வந்து சமையல், பெண்கள் செய்கிறதுலே சமையல் கலை அப்படின்றது ஒரு வித்தியாசமான கலை தான், எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலை. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து உங்கள் சமையலுக்கு ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அது யார் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அண்ணாநகர்லேருந்து வாணிதேவி பேசுகிறேன்.
0: வாணிதேவி சொல்லுங்க, உங்கள் சமையலுக்கு ஃபேன் யார்?
1: என்னுடைய பேரன்.
0: பேரன், ஆ ஓகே. என்ன சமையல் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க பாட்டி?
1: அப்பா அம்மா தான் செய்யணும், ஏன்னா அப்பா அம்மா தான் சொல்லுவான்.
0: ஆ சரி.
1: தக்காளி செய்யறதுன்னா அப்பா அம்மா தான் செய்யணும் அப்படிமா.
0: ஓகே.
1: அப்புறம் இந்த ஃப்ரைடு பண்ணுவான் இந்த காலிஃபிளவர்லாம்.
0: சரி.
1: அது அந்த பக்கோடா மாதிரி போடுவான், அது நீங்க தான் செய்யணும் அப்படிமா. அப்புறம் விரும்பி சாப்பிடுவான் பாவைக்காய் காலிஃபிளவர் பக்கோடா. இந்த ரெண்டும் விரும்பி சாப்பிடுவான். குருமா குழம்பு கூட இந்த மிளகாத்தூள் அது மாதிரி போடாம வெறும் மிளகா வச்சே போட்டேன் ஒரு நாள். என்னுடைய மருமகளும் மகனும் அவ்வளவு ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னாங்க.
0: இவங்க எல்லாம் அப்படியே சொல்லும் போது நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல, இன்னும் நிறைய செஞ்சுட்டே இருக்கணும்
1: அப்படின்னு. புது புதுசா நம்ம செஞ்சு பார்க்கும் போது அது நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு சப்பாத்திக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அது மாதிரி என்னுடைய தங்கச்சி மகன் வந்து சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வச்சு கொண்டு வாங்கம்மா அப்படிம்பா எப்பவுமே. என் தங்கச்சி
0: மகன்
1: போன மாசம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பையனுக்கு உடம்புலன்னு
0: சரி
1: செஞ்சு கொண்டு வர சொல்லி
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் ராஜலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
2: நான் சமையல் செய்யறது எங்க வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்க எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாரு, அவங்களுக்கு லீவு இருந்தால.
0: சரி.
2: அவரு மத்தியானம் இங்க நான் உங்க வீட்டுல சாப்பிட்டேன், ராத்திரிக்கு நான் போய் சாப்பிடவே மாட்டேன். அவ்வளவு நல்லா சமைச்சு இருக்கீங்க, அது ஃபுல்லா மத்தியானம் சாப்பிட்டேன்னா எனக்கு ராத்திரிக்கு பசிக்கவே பசிக்காது
0: பாரு.
2: அது மாதிரி மோர் குழம்புன்னா என்ன பண்ணுவேன்னா அவியல் மாதிரி மோர் குழம்பு மெத்தடில் எல்லா வெஜிடபிளையும் போட்டு மோர் குழம்பு வைப்பேன். அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், நெய்பர்ஸுங்களுக்கு கூட இது எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது அது ஒண்ணு. அது இன்னொன்னு வந்து இந்த கோது பழைய காலத்துல செய்வாங்க, கோதுமை ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து கோதுமை அல்வா செய்வாங்க. அந்த அல்வா வந்து எங்க சர்க்கிள்ல எல்லாருக்குமே அது எப்படி நீங்க செய்யறீங்க, எனக்கு செஞ்சுதா உனக்கு செஞ்சுதான்னு இன்னமும் ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் சாதாரண நாள்ங்க அதுக்கு எல்லாருமே ஃபேன் தான் கோதுமை அல்வாவுக்குமே.
0: ஓகே, எப்படி நீங்க வித்தியாசமா செய்யறாங்க நானே கேக்குறேனே.
2: அது கோதுமையை முதல் நாள் ஊற வச்சிருந்தோம் சார், ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அதுக்கு முன்னே ஆட்டாங்கல்ல போட்டு அரைப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கால் கிலோ அளவு போட்டோம்னா மிக்சியிலவே கூட அரைச்சுக்கலாம், இல்லாட்டி கிரைண்டர்ல போட்டு அரைச்சணும்.
0: சரி.
2: அரைச்சு அத அப்படியே ஒரு மாதிரி தான் வரும், அதை வந்து எடுத்து புழிஞ்சி புழிந்தோம்னா நம்ம தேங்காய் பால் புழிக்கிறமே பால் பால் எடுக்கணும்.
0: சரி.
2: பாலை எடுத்துட்டு அது வந்து சட்டை மாதிரி இந்த மட்டன் மாதிரி நாங்க சாப்பிடுறதே கிடையாது, ஆனா சொல்றேன் அது அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாரி இருக்கும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அந்த அந்த கோதுமையோட விழுது வந்து அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. வேணும்னா அதையும் ஏதோ ஒரு பக்குவம் பண்ணி பகோடா மாதிரியெல்லாம் செய்வாங்க, அது நம்மளுக்கு ஒத்து வராது.
0: நீங்க
2: பாலை எடுத்து ஆனா நைட்டு ஊற வச்சு காலம்பரம் எழுந்திருச்சதும் அதை அரைச்சு அந்த பாலை வந்து ரெண்டு மூணு நடை அந்த ஒரு நடை அரைச்சோம்னாலே போதும், அந்த இதை துணி அரைச்சது மாரி தண்ணியில போட்டு போட்டு அலசினம்னாலே நல்லா பால் வரும்.
0: சரி.
2: அதை புழிஞ்சி எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு இதை காத்தால ஒரு 9-10 மணிக்கு செட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த நேரத்துக்கு கூட பார்த்தோம்னா மேல அப்படியே கீழே லேயரா மாவு மாரி படிஞ்சிடும், மேல அப்படியே தண்ணி இருக்கும் சாதாரண தண்ணி மாதிரி, அந்த தண்ணியா ஆல்மோஸ்ட் இருக்கணும். எடுத்துட்டு அந்த மாவு மாதிரி இருக்கிறத வந்து வச்சுட்டு பாவு எடுத்தும் செய்யலாம். இப்ப பிகினர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ வேணும்னாலும் சக்கரை போடலாம், நல்ல திட்டுப்பா வேணும்னா 3 பங்கு வேணாலும் சக்கரை போடலாம். பாவு பதம் எல்லாம் வேணும், அது அப்படியே நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்க எடுத்து ஊற்றி ஆனா அடுப்பை வந்து

நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவா வந்து ஆண்கள் என்னதான் வெளியே போய் 1000 வேலை செய்தாலும் வீட்டில் பெண்கள் பல வேலைகள் செய்வீங்க. ஸோ செய்கிற

0: திருமூலம் வச்சுக்கணும்.
1: அந்த
0: வானொலி வந்து கொஞ்சம் நல்ல கனமான வானொலியா வச்சுக்கணும்.
1: அருமைங்க, நான் இன்னைக்கு போய் அதை நான் செஞ்சு பார்க்குறேன், சரிங்களா? ஓகே, ரொம்ப அழகாக வந்து ஒரு பாடமே எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். சென்னை 28 படத்தில் வந்து உன் பார்வை அப்படின்ற பாடம் தான் கேட்க போகிறீங்க. விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் வாலிவரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு இணைந்துருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 12:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்க பெண்கள் எல்லாருமே நல்லா கேட்டுங்க, உங்க சமையலுக்கு ஒரு ஃபேன் யாரு, அண்ட் நீங்க பண்ற எந்த டிஷ் வந்து எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி சொல்லுங்க, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
1: என்ன
0: சாப்பாடு வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க சமைக்கிறதுல?
1: எங்க மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னா, துவையல்கள் பிடிக்கும். துவையல் செய்வேன், எல்லா துவையலுமே, துவைய கர்ணக்கிழங்கு தோழி துவைய, தேங்காய் துவைய, கொள்ளு துவைய, இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு கஞ்சி காய்ச்சுவேன், வெந்தயம் எல்லாம் போட்டு அரிசியும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பால் ஊத்தி கொஞ்சம் இஞ்சி தட்டி போடணும். இந்த கஞ்சியை வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குடிச்சா வயிற்றுல உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே பிடிக்காது, தண்ணி இருக்காது. எங்க மாமியாருக்கு அது துவையலும் கருவேப்பில துவையலோ அல்லது கொள்ளு துவையலோ எந்த துவையலாத அரைச்சு அந்த கஞ்சியை காய்ச்சி குடிச்சா நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு ஆசையோட சாப்பிடுவாங்க. இன்னைக்குமே
0: சிறப்பு
1: எனக்கு குடிக்கிறது இறால் நண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா மசால் பண்ணி வச்சேன். அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு வச்சு இறால் நண்டு வச்சா நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாவக்காய் வந்து எல்லாரும் சும்மா தான் வறுப்பாங்க, பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. நான் வந்து அது கிரேவி மாதிரி பண்ணிருவேன், மசால் மாதிரி. மசால் பொடி, மசாலா வந்து உள்ள புகுத்தி எல்லா பொடி இஞ்சி கொஞ்சம் பேசி அதுல எல்லாமே கலந்து உப்பு கலந்து கொட்டி அடுப்புல நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் கொட்டி உருளை உருளை கிண்டி ஒரு ரசமோ சாம்பாரோ வச்சோம்னாக்க என் பிள்ளைய மகளுவெல்லாம் நல்லா இருக்குமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு
0: பாருங்க.
1: விதவிதமா சமைச்சு, ஏன்னா சமையல் தானே முக்கியம்.
0: அருமை அருமை, ஆமா,
1: ஏன்னா சமையல் முக்கியம்.
0: ஆமா, அதனால உங்களுக்கு உங்க சமையலுக்கு நான் வந்து நீ சொன்னதை வச்சு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு?
2: என்னோட சமையலுக்கு என் பையன் தான் சார்.
0: ஓகே,
2: இந்த யூடியூப்ல பார்த்து எது செஞ்சாலும் ஏதாவது செய்வேன். ஐடி பாத்துட்டு
0: பெண்கள் நீங்க யார் வந்து சூப்பரா சமையல் பண்ணுவீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேருக்கு வந்து உங்க சமையல் ரொம்ப பிடிக்கும், அந்த சாப்பாடு அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து சமைக்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபேன் யாரு, நீங்க பண்றதுல எந்த டிஷ் வந்து அவங்க ஃபேன் அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்க 0444-298-6008 இந்த நம்பருக்கு. இப்போ நிகழ்ச்சியில சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என்ன நினைச்ச அப்படின்ற பாடல் தான் வருது. ஸோ உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல், ஆர்வி உதயகுமார் வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 12:50 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள்கிட்ட நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்க சமையலுக்கு ஃபேன் யாரு அண்ட் எந்த டிஷ் வந்து நீங்க சூப்பரா சமைப்பீங்க, செம்மையா பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. அண்டு பொதுவாக வந்து பெண்கள் சமைக்கிறதுல வந்து எனக்கு எங்க அம்மா சமைக்கிறதுல பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா செய்வாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ் வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போனா, பட் அதுக்கு நான் நேயர் வந்துட்டாங்களே. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய சமையல் ஃபேன் யாரு, எந்த டிஷ் வச்சா நீங்க வீட்டுல சூப்பரா சாப்பிடுவாங்க?

0: என்னோட சமையல் ஃபேனு.
1: சரி,
0: அதுவும் இந்த சாள மீன் இருக்குல்ல,
1: சாள
0: மீன் குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தாம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குமா, தேங்காய் அரைச்சு ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தினாதான் பிடிக்கும், இவருக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தினா பிடிக்காது. அதே மாதிரி அதுலயே சாள மீனோட ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும், அது பண்ணுமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அதுதான் என்னோட இது, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் நிறைய குக் பண்ண தெரியாது, ஆனா இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, நல்லா இருக்குமா இத மாதிரி சரியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவான்.
1: ஓகே, அதான் நீங்க அதிகமா செய்யாதுனாலும் நான் செய்ய தெரிஞ்சதுலயே நான் நல்லா என்னோட பெஸ்ட காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சமைச்சிருக்கீங்க, கரெக்டா?
0: சாம்பார் வச்சா உங்களுக்கு பிடிக்கும், சாம்பார் அதுலயும் தேங்காய துருவி போடணும் உங்களுக்கு சாம்பார், தேங்காய் துருவி போடக்கூடாது. இவங்களுக்கு வந்து சாம்பார்ல தேங்காய் துருவி போட்டா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இது இருக்குல்ல வத்தல்
1: வத்தல்
0: வறுத்து வச்சாலே போதும், அது ரொம்ப பிடிக்கும். சாம்பார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வைக்கிறியே ஹோட்டல் மாதிரி இருக்கே அப்படின்னு
1: சொல்லிட்டு. சரி, நம்ம வீட்ல இருக்கவங்க பாராட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது, ஏன்னா டெய்லி சாப்பிடுறாங்க, டிஃப்ரெண்டா நம்ம செய்யும்போது பாராட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க, நண்பர்கள், உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து செம்மையா பண்ணிருக்கு அப்படின்னு உங்களை பாராட்டி புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்களா?
0: ஆமா, அந்த காளான் இருக்குல்ல, காளான் கிரேவி,
1: ஓகே,
0: அது என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்க பிளைண்டு ஆனா, ஆனா அவங்களுக்கு வந்து காளான் கிரேவி செஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன், அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ராணி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: அவங்க
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளான் கிரேவி மட்டும்தான், ரொம்ப வெரைட்டி எல்லாம் செய்ய தெரியாது, ஆனா கொஞ்சமா இது இவ்வளவுதான் செய்ய தெரியும், ஆனா அப்ரிசியேட் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க, என் பையன்,
1: என்னோட
0: வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, அதுவே போதும். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான், எனக்கு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு நான் ரசிச்சு இதெல்லாம் பண்ணுவேன், நல்லா இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்ட்டு நானும் நினைப்பேன். ஆனா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் உப்பும் புளியும் தூக்கலா இருக்கு உன்னோட சமையல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படிம்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, நல்லா தானே இருக்கு மீன் குழம்புக்கு உப்பும் குறைப்போம், நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும், புளியும் நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும், நீ சும்மா இருப்பாங்க எங்க அப்பா. எங்க அப்பாவும் நல்லா அப்ரிசியேட் பண்ணுவாங்க, உப்பு அதிகமா இருந்தா கூட அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இதுனா கரெக்டா தான் இருக்கு, அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னா உப்பு போடும் போது அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்பா வந்து அப்படி சொல்லுவாங்க,
1: அதனால
0: அப்படி தட்டி கொடுத்தே வளர்ந்ததுனால அப்படியே இருக்கிறேன்.
1: ஓகே, நீங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்க, ஆனா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க அதை லைட்டா டச் பண்ணிட்டு போயிட்டீங்க, எல்லாருக்கும் உங்க சாப்பாடு பிடிக்கும். ஓகே, நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா இது?
0: அதான் சொல்றேன், ரசம்,
1: ரசம்,
0: ரசமும் இந்த துவையல் இருக்குல்ல வறுத்து செய்யறது, சிறு அந்த என்ன அது என்ன பருப்பு தெரியுங்க, சிறுபருப்பு,
1: சிறுபருப்பு,
0: ஆமா, பருத்து துவையல், தேங்காய் போட்டு துவையல் செய்வேன், அது அதுவே போதும் எனக்கு, ரசமும் இதுவுமே காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் மத்தவங்க சொல்லுவாங்க, சி இது என்னது மொக்கையா இருக்கு, உன்னோட காம்பினேஷனே கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அதுதான் பிடிக்கும்.
1: அப்படி எல்லாம் இல்லங்க, நானும் உங்களை மாதிரிதான், ரசமும் துவையல வச்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும், அப்படியே சூடா சாப்பாடு போட்டுல.
0: ஆமா, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன்.
1: ஓகே ஓகே,
0: இந்த துவையல
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா எல்லாரையும் பத்தி சொன்னீங்க, இன்னும் இந்த நிறைய டிஷ் வந்து கத்துக்கிட்டு நிறைய பாராட்டுகளை வாங்குங்க, சரியா? நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு நேயர்கிட்ட நம்ம பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அண்ட் அவங்க மட்டும் இல்லாம நிறைய நேயர்கள் வந்து புது புது டிஷ் வந்து சொல்லியிருந்தாங்க, தாங்க வாங்கின பாராட்டம் மட்டும் சொல்லாம அது எப்படி வந்து சமைக்கலாம் அப்படின்னு புதுசு புதுசா வந்து நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய விஷயம் சொல்லியும் கொடுத்தாங்க. ஸோ இதோட நான் நம்ம நிகழ்ச்சியில இருந்து கிளம்புறேன், திரும்ப வந்து உங்களை வந்து 2 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா மன்மதன் திரைப்படத்துல இருந்து மன்மதனை கலைஞர் பாட்டை கேட்டு இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம். ஸ்டுடியோ கிளர்க்கல் நேரம் சரியாக 1:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. நூற்றி 101.4 நான் உங்கள் ஆர்ஜி எக்ஸாம் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்கானம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்கானம்ன்றது வந்து புது பாடல்கள் எல்லாமே கிடையாது. 1960, 1970களில் வெளிவந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக வந்து வரிசையாக அடுத்த ஒரு 1 ஹவருக்கு வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ப்ளே பண்ண போகிறது 60s 70s பாட்டு. இதில் என்ன என்ஜாய் பண்ணுறது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்குமே கேட்குது, சரிங்களா? ஸோ உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் எந்த ஒரு பாடலுமே வந்து ப்ளே பண்ண மாட்டேன். மற்றபடி உங்களுக்கு தெரியாத பாடல்களுமே நான் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். ஸோ அதாவது நான் ப்ளே பண்ண போகிற பாடல்கள் எல்லாமே இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிற பாடல்கள். கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கா? அது எப்படி 60s 70s பாடல்களுமே கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எஸ், தற்போது அதாவது இந்த ஏஸ்தட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வந்து பல்வேறு பாடல்கள் வந்து இப்போ நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் எல்லா நான் ப்ளே பண்ண போகிற எல்லா பாடலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். ஸோ அதனால் வந்து கவலை வேண்டாம். முதலாவதாக திரைக்கானத்தில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் பிவி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல். வீர திருமகன் திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாடாத பாட்டு எல்லாம் அப்படின்ற பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திருத்தரேன் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூர்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ திரையாணம். ஸ்டுடியோ கிளக்கில் நான் சரி 1:07 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செவதுலு. ஏன் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்கணத்தில் நான் உங்களுக்காக வந்து அழகழகான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே லைனாக வந்து ப்ளே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். எஸ் 60-70 சாங்ஸாக இருந்தாலுமே சரி, அதுலேயும் வந்து நல்ல நல்ல பாடல்கள் எல்லாமே லைனாக வந்து இருக்குது. இந்த மதிய வேலையில் இப்போ தான் சாப்பிட்டு வந்து ஹபாடா அப்படிட்டு உட்காந்துருப்பீங்க. நானும் இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டே வந்தேன். ஸோ அப்படி இந்த டைம் வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் சுக்கும், அப்படியே கண்ணு வந்து தூக்கத்தை நோக்கி பயணிக்கும். பட் இருந்தாலுமே அந்த தூக்கத்தை கெடுக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண மாட்டேன். நான் ப்ளே பண்ண போகிற பாடங்களுமே உங்கள் தூக்கத்துக்கு வந்து தாராளமாக வந்து தாளாட்டு தான் பாருமே தவிர ஒருபோதும் உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்காது. அது இல்லாமல் அப்படியே லைக் தேன் வந்து அப்படியே காதில் பாயும். நான் ப்ளே பண்ண போகிற பாட்டெல்லாமே அந்த பாடங்களாமே கேட்டு நீங்கள் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்துக்குள்ளே கூட நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட தூக்கத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து. அன்னைனா அதாவது பழைய திரைப்படம், நீங்கள் புதுசாக நினச்சிக்காதீங்க. கண்ணதாசனுடைய வரிகளில், சுதர்ஷனமுடைய இசையில், ஜேபி சந்திரபாபுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லைங்களா, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, ஸோ வெற்றி பெற்றவங்க எல்லாருமே புத்திசாலி ஆகிடுறதில்லை அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம அங்கங்கே பொருத்தி பார்த்து ஓகேவாக இருந்தாலுமே இவர் பாட்டாகவே அது வந்து எழுதியிருக்காரு. அதாவது புத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெற்றி பெறுறதில்லை, ஸோ வெற்றி பெற்ற எல்லாருமே வந்து அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்டு சில பாடல்களோட வரிகள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியம் எடுத்து ரெண்டு எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுள்ளு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகாணம். ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 1:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே செமதுல. எஸ், அன்னை திரைப்படத்தில் வந்து புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையில் தொடங்குற, வரிகளில் தொடங்குற பாடல் வந்து கேட்டு வந்தீங்க. எஸ், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆசைப்படுவோம் இல்லையா. ஒரு வேலை கிடைக்கணும், நம்மளுடைய கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும், ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நினைக்கிறவங்க வந்து நம்ம கூட வந்து லைக் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டக்கு டக்கு டக்கு டக்குனு உடனே உடனே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும், கொஞ்சம் கால அவகாசம் வந்து வேணும். நம்ம ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அது வந்து அடுத்த நாளே வந்து மரமாக வந்து வளர்ந்து நின்றாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கூட. இப்போ உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலைன்னு தோணலாம், நடக்காமையும் இருக்கலாம். என்ன தான் நான் முயற்சி பண்ணாலுமே, என்ன பண்ணாலுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து புலமை தள்ளலாம். ஸோ கண்டிப்பாக அதையும் பண்ணியிருப்பீங்க, நானுமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் இப்போ பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கலாம். அதாவது அது வந்து ஒரு ப்ராசஸிங்கில் இருக்கலாம், ஒரு சர்க்கிளில் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உடனுடனே டக்கு டக்குலாம் நடந்துடாது. குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சில நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம். அதுக்குன்னு அது வரும்போது நம்ம இதுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தோம்னு சொல்லாமல் அந்த காத்திருந்த நேரத்தோட ஒரு மதிப்பாக, ஒரு பலனாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ், கீப் கோயிங். உங்களுக்கான நேரம் வரும், உங்களுக்கான காலம் வரும், கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாக அமையும் அப்படின்ட்டு இந்த ஒரு மோட்டிவேஷன் கூட உங்ககிட்ட வந்து தூக்கி போடுறேன். பத்திரமாக கேட்ச் பிடிச்சி பேக்கெட்டுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து டிப்ரெஷனாகவே ஃபீல் ஆகிலாம் உட்காராதீங்க. நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே கேளுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் ஒரு முட்டாளுங்க, என்னடா இப்போ தானே இதெல்லாம் கவிதெல்லாம் சொன்னேன், இப்போ என்னடா முட்டாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை, நான் அந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஆ சுதர்சனமுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், ஜேபி சந்திரபாபு அவர்களுடைய குரலில், சகோதரி திரைப்படத்தில் வந்து நான் ஒரு முட்டாளுங்க பாடல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சது ரெண்டு எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுளு.
1: நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா

0: நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நேயர்களே, சகோதரி திரைப்படத்திலிருந்து நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ற பாடல் வந்து கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எஸ், அடுத்ததாக பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பாம்பு என்ன கேட்டது அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்டு வைங்க, நான் அடுத்த பாடலுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து வேணுகோபாலுடைய தயாரிப்பில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் அந்த பாம்பு என்ன கேட்டுச்சுன்னு கேட்டு வைங்க, நான் உங்ககிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்யூன் வச்சுருந்து 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்.

நேர்களே, பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பை என்ன கேட்டுச்சு? ஸோ எல்லாருமே சௌக்கியமா அப்படின்ட்டு கருடன் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. அந்த கருடன் என்ன சொன்னாங்க, யா எல்லாருமே இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாமே சௌக்கியம்தான் அப்படின்ட்டு. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு தத்துவமான ஒரு பாடல் வந்து கேட்டு வந்திருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலியுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல். எஸ் லைக் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்படின்ற ஒரு பாடலாம். அதாவது அவளுக்கு என்ன அவங்களோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு வர்ணித்து வந்து எழுதியிருக்காரு வாலி அவர்கள். அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ற பாடலாம் அவங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சுருந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.

எஸ் நேர்களே, திரைக்கோணத்தில் நான் உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற பாடல்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். பிகாஸ் நான் எதுவுமே தெரியாத பாடல்கள் எல்லாமே போல ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப நீங்கள் கேட்ட பாடல்கள், ரொம்ப பிடிச்ச பாடல்கள் மட்டும்தான் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ் அடுத்ததாக திரைக்கோணத்தில் உங்களுக்கு

பிடித்தமான பாடல் என்னவென்றால் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசைல கண்ணதாசனுடைய அருகல்ல பி சுசீலா அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து நீங்க நினைக்கிற அதே பாடல் தான் நானும் இப்ப பிளே பண்ண போறேன். பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற ஒரு பாடல் தான். எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுலை.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: சுவையானது
4: ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளப்ல நேரம் சரியா 1:31 மைட் இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள. எஸ் 101.4 நான் உங்க ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து திரைகானம் தான் கேட்டு இருக்கீங்க.

காலத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கே வி மகேந்த் மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் என்னென்ன திரைப்பட்டது வந்து நெஞ்சமுண்டு நேர்மையண்டு ஓடு ராஜா அப்படின்ற பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன தான் வந்து மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாமே நம்ம நிறைய வந்து கேட்டாலுமே பல்வேறு புது புது பாடல்கள் எல்லாமே வந்தாலுமே இப்போ வரைக்குமே இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகும், எனர்ஜி ஆகும், எஸ் கமான் நம்ம வந்து அதை சாதிக்கிறோம், அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. எஸ் அப்போது அதாவது 60s 70s எல்லாமே பயங்கர ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சாங் இது, லைக் மோட்டிவேஷன் சாங் இது, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற மாதிரி. ஸோ நீ உங்களுக்கும் நெஞ்சம் இருக்குது, நேர்மை இருக்குது, ஸோ நீங்களும் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக யாரெல்லாம் வெற்றி பெற நினைக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூடு.

என்று நம்பி காலை ஏடு. இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு போலை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேயர்களே, ஸ்டுடியோக்கள் நேரம் சரியாக 1:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூளு. எஸ், அடுத்ததாக உங்களுக்காக திரைக்கணத்தில் வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலில், நிலவே என்னிடம் பாடல் ராமு திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூளு.

வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகோணம். எஸ் திரைகோணத்தில் அவங்க ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டுருக்கேன். ஸ்டுடியோ கிளாக் நேரம் சே 1:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சேமதூர். எஸ் நேயர்களே, திரைக்காலத்தில் நான் உங்களுக்காக வந்து பல்வேறு பாடல்கள் வந்து லைனாக வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். இதெல்லாமே கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க.

அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். எஸ் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு தூக்கத்துக்கு வந்து தாளாட்டு தான் பாடிட்டு இருக்குமே தவிர ஒருபோதும் உங்களுக்கு தூக்கத்தை வந்து கெடுக்காது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். நான் அதை தான் முன்னாடி சொன்னா அந்த நம்பிக்கையை நான் இப்போ வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் பாழும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்ற ஒரு பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் தரேன் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் லேம்ஸ்ல 1:45 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூர். எஸ், 101.4 திரைக்காலம் கேட்டுருக்கீங்க. திரைக்காலத்தில் உங்களுக்காக அழகழகான பாடல்களுமே நான் வந்து லைனாக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால் தொடர்ச்சியாக அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில், வாலியுடைய வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில், பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ற பாடல் வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான பாடலாம் எதுவுமே கூட. ஸோ ரொம்ப தத்துவார்த்தமான வரிகள் எல்லாமே இதில் வந்து பயன்படுத்தியிருப்பாரு நம்மளுடைய வாலி அவர்கள். எஸ், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்ட்டு. அதாவது நம்ம கண்கள் வந்து நிறைய ஆசைகள் வந்து தேடிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்ணை பார்த்தோன்னே நம்ம கால் அப்படியே அதை நோக்கி பயணிக்கும். ஸோ ஓகே, கால் தான் பயணிக்குதே அப்படின்னு பார்த்தா அது கூட சேர்ந்து அப்படியே மனமும் வந்து பயணிக்கும். ஸோ இதெல்லாம் நியாயமா?

நீங்களே சொல்லுங்கள் என்ன நியாயமா அப்படின்ட்டு வந்து வாலி அவர்கள் வந்து கேட்டு இந்த பாடல் வரிகளை வந்து வர்ணித்து எழுதியிருக்காரு. எஸ் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ற பாடல் வந்து கேட்டு வாங்க. நானும் அடுத்த பாடல் உனக்காக என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுள்ள

எஸ் நேர்களே, பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. ஆக்சுவலி உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் வந்து இருக்காங்க, எத்தனையோ கோடி விமன்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் லைக் நம்ம அதில் வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அதிகபட்சமாகவே வச்சுப்போமே, ஒரு 5000 பேர் வந்து, ஒரு 10000 பேர் வந்து பார்த்துருப்போமா. ஆனால் இவங்களை, அதாவது நான் பார்த்ததுலே அவங்கள ஒருத்திய மட்டும்தான், அந்த ஒரு பர்சனை மட்டும்தான் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி கவிஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ புத்தகமாக வந்து வெளியிட்டு இருக்காங்க, எவ்வளோ கவிதைகள் வந்து இங்கே வந்து கொட்டி கிடக்குது. அதெல்லாத்தையுமே தாண்டி அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் நான் வந்து ஒரு நல்ல கவிதை அப்படின்ட்டு சொல்லுவேன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா, வாலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எஸ், என்ன பாடல்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வாலியுடைய வரிகளை டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய "நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் ஒரு நல்ல அழகி என்பேன், நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்பேன்" அப்படின்ற ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் டு தி ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

எஸ் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இதோட உங்ககிட்டருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறது நான் உங்கள் ஆட்சி விவேக். டாடா, பை பை, சி யூ. இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுடைய மனசை வந்து ரொம்ப குளிர் வச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிடறேன். வாலிவுடைய வரிகள் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ற பாடல் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. இந்த மதிய வேளையில உங்களுக்கு பிடித்த மெலடி சாங்ஸை இதமா இசையாய் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பூவே செம்பூவே, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து கேஜே ஏசுதாஸ் பாடியிருக்கிறாரு. வாலி வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.

நேரம் 2:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து இதழில் கதை, அந்த படம் தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேயர்கள், இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த இனிமையான பாடல்கள்லாம் தொடர்ந்து மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ராசாவே உனை நம்பி திரைப்படத்திலிருந்து ராசா தீ மனசில் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. மனோ மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், இளையராஜா இசையில் இளையராஜா வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: श्रोताओं, अभी आपने सुना ये खूबसूरत गीत जवानों उठो, और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुम लता, जगबंधु
1: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை தொடர்பான எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அதாவது இவங்கள்ட்ட நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பற்கல்ல வந்து இந்த வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் நானும் சில சந்தேகங்களை கேட்க போறேன். நேயர்களும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லாவே இருக்கேன். நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். உங்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த துறையில் நான் 25 வருஷமாக இருக்கிறதுனால உங்களுடைய சந்தேகங்களை நல்ல விதத்தில் நிவர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கால் பண்ணுங்க.
0: கண்டிப்பா. ஆக்சுவலா முதல்ல அந்த கால் பண்றதுக்கு முன்னாடி நேயர்கள், நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்டுறேன். இந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அப்புடின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா?
1: கண்டிப்பாங்க. நம்ம பல்லில் வந்துட்டு 3 வகையான அடுக்குகள் இருக்கு. எனாமல், டென்டின், உள்ள வந்து நரம்பு, பல்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்குகள்ல ஏதாவது ஒரு ப்ரீச்னா அதில் வந்துட்டு ஒரு ஓட்டை வழியாக, அதாவது கேவிட்டிஸ் வழியாகவோ, இல்லைன்னா பற்களில் விரிசல், ஏதாவது அப்நார்மல் ட்ராமாவில் விரிசல் ஏற்பட்டாலோ, இல்லை பல் தேய்மானத்துலேயோ நம்ம நரம்பை டச் பண்ணிட்டோன்னா, அந்த உள் லேயர், பல்ப்புன்ற லேயரை டச் பண்ணும்போது கடுமையான வலியோ, சம்டைம்ஸ் கூச்சமாக தெரியலாம், சம்டைம்ஸ் நிறம் கூட மாறிடலாம். இதெல்லாம் சிலருக்கு வலியே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக பல் டாக்டர் பார்க்காம இருக்கணும், டென்டிஸ்டை பார்க்காம இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியும், சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய பற்களை நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கணும், ஈறுகளும் பற்களும் நல்ல விதமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக டென்டிஸ்டை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையான ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் ரூட் கேனால்ன்றது இதுதான், உங்களுடைய எனாமல் லேயர்ஸ்லையும் டென்டின் லேயர்ஸ்லையும் ப்ரீச் ஏற்படும் போது, இன்ஃபெக்ஷன் பல்பை ரீச் ஆயிடுச்சுனாவே யூ ஹாவ் டு கோ ஃபார் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அதுதான்.
0: ஓகே. இப்போ ஒரு பல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைம்ல இந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அவசியமான ஒன்றா இருக்கு. அண்ட் இப்போ பல்வலி சப்போஸ் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுமா டாக்டர்?
1: பல்லு வலிக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக பல்லு வலிக்கான காரணங்கள் வந்துட்டு பல் சொத்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஈரில் ஏதாவது ஏற்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். இது பல் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது, பல்லில் தான் பிரச்சனையாக வருதுன்னா நீங்கள் வேர் சிகிச்சனை அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்ரே மூலம் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தே வில் கோ ஃபார் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட். ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா, அது பல்பில் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணுறது தான். அதை வந்து கிளீன் பண்ணி இன்ஃபெக்டட் பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த இடங்களில், அந்த பல்ப் இருக்க இடங்களில் ஒரு ஒரு கம்பேட்டபிளான ஒரு மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ தட் இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பல்லை வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? இதுக்கு தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டை செய்கிறாங்க.
0: ஓகே, சிறப்பு. ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நாம் சந்தேகம் கேட்டது போதும், காலர்ஸ்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேயர்கள்ட்ட சில சந்தேகங்களையும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சத்தமாக பேசலாமே.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பர்மனெண்டா
1: உங்களுடைய பக்கத்து பற்கள்ல இருந்து சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சார், அது ஃபிக்ஸட் பிரிட்ஜஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட், உங்க எலும்புகள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்க்ரூ

அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கேட்க போறீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில என் கூட டாக்டர் பல் மருத்துவர் டாக்டர் கே ஆர் கீதா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க.

0: தேவையான எலும்பு அமைப்பு அந்த ஜாஸ்ல வந்து எலும்புகள் இருந்தா அதுலயே இம்ப்ளான் சப்போர்ட் எடுத்து பண்ணுவோம், இல்லன்னா பக்கத்து பார்க்கல சப்போர்ட் எடுத்தும் உங்களுக்கு பல்லு கட்ட முடியும். இதெல்லாம் ஃபிக்ஸட் ஆப்ஷன் உங்களுக்கு. சரிங்களா, நீங்க உங்க பக்கத்துல இருக்க டென்டிஸ்ட் கிட்ட கேளுங்க, நம்ம இம்ப்ளான்ட் போலாமா இல்லைன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எடுத்து பண்ணலாமா மேடம்னு கேளுங்க. அங்க உங்களுக்கு அந்த என்ன இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும்னு எடுத்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க சார். சரிங்களா,
1: சரிங்க,
2: ரொம்ப நன்றிங்க கால் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்டதுக்கு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: அண்டு அவருக்கு அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் வந்து எதுவும் மக்களுக்கு சொல்லணுங்களா?
0: பல் அவர் வந்துட்டு கட்டுறதுக்கான ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஷன் கேட்டிருந்தாருங்க சார். அது வந்துட்டு எப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் தான். இம்ப்ளான்ட் எப்படின்னா இம்ப்ளான்ட் உடைய நன்மைகள் என்னன்னா, நம்ம பல் எடுத்துட்டோம்னா, பல் எடுத்துட்டோம்னா அந்த அந்த வேர்களை பிடிச்சிட்டு இருக்க எலும்பு வந்து ரிசார்ப் ஆக ஆரம்பிக்கும், தேய்மானம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல எலும்பே இல்லாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பல் எடுக்கும் போதே இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த எலும்புகளை தக்க வச்சுக்கும். இம்ப்ளான்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா எலும்புகளை தக்க வச்சுக்கும். பக்கத்து பற்களையும் நம்ம எந்த மாதிரி டச்சே பண்ண வேண்டாம், அதை வந்து குறைக்கிறதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி சப்போர்ட் எடுப்போம் ஃபிக்ஸடில். அந்த மாதிரி பக்கத்து பற்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த எலும்புகள்ல இருந்தே சப்போர்ட் எடுத்து, அதாவது ஒரு நெஜ பல்லு எப்படி ஒரு சப்போர்ட் எடுக்குதோ எலும்புல இருந்து, அதே மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்ல இருந்தும் நம்ம சப்போர்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ அது ஒரு நெஜ பல்லுக்கான ஒரு நல்ல மாற்றம் அமையும்.
2: சிறப்பு சிறப்பு. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, அவர் என்ன சந்தேகம் கேட்கிறான்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பொன்னேரி ஜகதையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
2: கலீல் அகமது, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம்.
3: சரி டாக்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் கலீல் அகமது, சொல்லுங்க.
3: எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப பொதுவா ரூட் கேனல்ன்றது பண்றாங்க, மூணு வாட்டி வர சொல்றாங்க. இப்ப சில பேர் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணிட்டு ரெண்டாவது வாட்டி வர சொல்றாங்க, ரெண்டாவது வாட்டி நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, நம்ம கேப் போடாம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நானும் ஒரு பல்லு ரூட் கேனல் பண்ணிட்டு கேப் போடாம விட்டுட்டேன். அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 6 மாசம் கழிச்சு டப்புன்னு வரைஞ்சிருச்சு பாதி பல்லு. அது இன்னொரு அதே டாக்டர் கிட்ட போய் சொன்னேன், நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே, நான் கேப் போட சொன்னேன் இல்லையா, நீங்க போடாம விட்டுட்டீங்க, ஆனா கேப் போட்டா அந்த பல்லு நல்லா இருக்குன்னு போல. திரும்பவும் இன்னொரு பல்லு போயிட்டு அது ரூட் கேனல் பண்ணிட்டு கேப் போட்டேன், நல்லா இருக்கு. ஆனா கேப் போடுறது எந்த அளவுக்கு நன்மை அதை பத்தி சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி தவறுதான் செய்யறாங்க. வேறு சிகிச்சை பண்ணிட்டு வலி போயிருச்சு, இதுக்கு மேல என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் ஆனா வேர் சிகிச்சை என்னன்னா, அதுல இருக்க நரம்புகள் இருக்கு இல்லையா, ரத்த ஓட்டம், ஒரு பல்லுக்கும் கொடுக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நீர் சத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நீர் சத்து கொடுக்கறது வந்து அந்த பல்புன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தாங்க. இப்ப நம்ம ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட்ல அந்த பல்பை கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம், சரியா? ஏன்னா அது இன்ஃபெக்ட் ஆயிடுது. இன்ஃபெக்ட் ஆன பிறகு அந்த பல்லு அந்த பல்பை ரீடைன் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ அதை கிளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பயோ கம்பேட்டபிளான ஒரு மெட்டீரியல் வச்சு அடைச்சிடுறோம். ஸோ அந்த பல்லுக்கு வரக்கூடிய நீர் சத்து தடைப்பட்டு போயிடுது, சரிங்களா? இதை நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஒரு மரம் வந்து உயிர்ப்பு தன்மையோட இருக்க மரம், காஞ்ச மரம், இதை எதை வந்து வெட்டுறது ஈஸியா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. காஞ்ச மரம் தான். என்ன காரணம்னா நீர் சத்து இல்லாம அது பிரிட்டில் ஆயிடும், அது உடையிற தன்மை அதிகமாயிடும். அதே மாதிரி தாங்க பல்லுலயும், நீங்க பல்லுல வந்து உயிர்ப்பு தன்மை இருக்கும் போது அதுல வந்து நீர் சத்து இருக்கும் போது அது உடையறது வந்து ரொம்ப, அது நிறைய ரெசிஸ்டன்ஸ் தரும், அதுக்கான சக்தி அதாவது பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ கடிச்சு சாப்பிட்டாலும் அது உடையாது. இதுவே காய்ஞ்ச போன பல்லு எப்படின்னா பிரிட்டிலான காய்ஞ்ச மரம் மாதிரி ஈஸியா நம்ம கடிச்சு சாப்பிடும் போது முறியற தன்மை அதிகமா இருக்கும், சரிங்களா? அதனாலதான் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹெல்மெட் மாதிரி, நம்ம இப்ப பைக்ல போறோம்னா ஹெல்மெட் போடுறது அவசியம் இல்லைங்களா, அதே மாதிரி அதை வந்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது கேப் தான், கிரவுன் சொல்லுவாங்க, சரியா? அது கண்டிப்பா போட்டே ஆகணும்.
2: சாப்பிடுறோம் இல்ல வந்து ரொம்ப கூலிங்கான வாட்டர் வந்து குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பல்லாம் கூசும் இல்ல, கூசுனா கண்டிப்பா ரூட் கெனல் பண்றதுக்கான அறிகுறியா தான் அதை பாக்கலாமா?
0: அதாவது ஏன் அப்படி குளிர்

0: உணர்ச்சி வருதுன்னா, அது மாதிரி கூச்சம் வருதுன்னா அதுக்கான காரணங்களை பார்க்கணும். நம்ம சிலர் வந்து பல்லு தேய்மானம், ப்ரஷஸ் ஹெவி ப்ரஷிங் ஃபோர்ஸ்னால பல்லு தேய்மானமாகிறது காரணமாமையெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கூச்சம் இருக்க எல்லாருக்குமே வேர் சிகிச்சை போகணும்னு அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு எக்ஸாமின். நம்ம வந்து ரேடியோகிராஃப், அதாவது அதுக்கான ஒரு ரேடியோகிராஃபோ இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது பண்ணிடணும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, பேஷண்ட் பல்லில் நம்ம ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிடணும், அதோட ஒரு எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்துடணும். அது வந்து அந்த வேர் சொன்னேன் இல்லையா, அந்த பல்புக்கு பக்கத்தில்
1: இருக்குன்னா,
0: பல்புக்கு பக்கத்தில் போயிடுச்சு அந்த தேய்மானம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வேர் சிகிச்சை போகலாம். மற்றபடி க்ளோசர் டு பல்பு டென்டினுடைய லேயரில் தான் இருக்குன்னா அப்பயும் பூசும்
1: சரியா.
0: அந்த மாதிரி சமயங்களில் ஃபில்லிங் கூட போதுமானதாக இருக்கும் சரிங்களா. நம்ம பார்க்கணும் அது எந்த எந்த மட்டத்தில் அது டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற சிகிச்சை கொடுத்தாவே சரியாயிடும்.
1: ஓகே, அந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
2: சார். மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நீங்க எடுத்தவனையுமே வந்து இதுதான் நீங்க போகணும் இது பக்கத்துலயும் பரவிடுது நீங்க ரெண்டு மூணு சேர்ந்த மாதிரி பண்ணீங்கன்னா கேப் போட்டு இது போட்டு பிரிட்ஜ் போட்டு பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நம்பர் 1, இதுக்கு எதனா ஏஜ் கிரைடீரியா இருக்கா? இந்த வயசுல தான் நீங்க பண்ணணும், இது இல்லைன்னா இந்த வயசுல இது தானா சரியாயிடும், நீங்க கால்சியம் அது மாதிரி சாப்பிட்டு இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். நன்றி.
0: நன்றிங்க சார், நன்றி. அதாவது இதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா கேட்டிருந்தாரு. ஏஜ் கிரைட்டீரியான்னு ஒண்ணுமே இல்லைங்க சார். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பல் சொத்தம் வந்தாலுமே அதுக்கு பல்பெக்டமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபெக்ஷன் எங்கே இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணியே தான் ஆகணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும். இப்போ இல்லைனாலும் சிலர் வந்து மெடிசன்ஸ் போட்டுக்கிறாங்க, மெடிசன்ஸ் போட்டு கொஞ்சம் நாள் சுமாராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வைத்தியங்கள் நிறைய இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸும் சரி, நிறைய சேனல்ஸும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாக இந்த ட்ரீ இது போடுங்க அது போடுங்க நிறைய சொல்கிறாங்க, இதை எடுத்துக்கோங்க இதை வச்சு வாய் கொப்பிளிங்க, எல்லாமே டெம்பரரி ரிலீஃபாக இருக்கும். சில சமயம் அது கூட ரிலீஃப் தராது. ஒன்ஸ் சொத்தையோ இல்லைனா ஒரு பல் உடஞ்சிடுச்சு வேர் சிகிச்சைன்னு உங்களுக்கு டாக்டர் சொன்ன பிறகு அதை வேணா ஒரு டேப்லெட்ஸ் போடுது, ஒரு இன்ஃபெக்ஷனை சப்சைட் பண்ணலாம், பட் ஸ்டில் நம்ம ரூட் கெனால் பண்ணாமல் அதை தவிர்க்க முடியாது சரிங்களா. இது வந்து எந்த வயசு வயசு இது க்ரைட்டீரியாவே இல்லை, எல்லா வயசுக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரல எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் சரிங்களா. வேற இதுக்கு பயப்படவோ எதுவுமே தேவையில்லை.
1: ஓகே, ஸோ பயப்படாமல் இருங்க வெங்கட், டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க நம்புகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார்.
0: வணக்கம் மேடம். அருமையா
3: சொல்லிட்டு இருக்கீங்க, வெரி நைஸ்.
0: தேங்க்யூ மேம்.
3: எனக்கு வந்து இந்த சுகருக்கும் பல்லுக்கும் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து எனக்கு வந்து ஒரு பல்லு கடிக்கிற பல்லு இருக்கு இல்லைங்களா, மற்ற கடவாய் பல்லு முன்னாடி பல்லு எல்லாமே நல்லா இருக்கு, கடிக்கிற பல்லு மட்டும் போய் போய் ஏதாவது ஒரு சாப்பிட்றதெல்லாம் மாட்டிக்குது, மாட்டிட்டு அது கொஞ்சம் கலரா இருந்தது, அப்புறம் அப்படியே நுணுங்கி நுணுங்கி கொட்ட ஆரம்பிக்குதுங்க மேம். ரெண்டு இந்த பக்கம் லெப்ட் சைடு இருந்தது, இப்ப ரைட் சைடும் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. அது சுகருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதாங்க மேம். எனக்கு ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது.
0: நிறைய ஈர சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், பட் கண்ட்ரோல்டா இருக்கும் போது அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க மேம். உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா பல்லு கலர் மாறிட்டு உடஞ்சு உடஞ்சு வருதுன்னு, அது காரணம் வந்து ரெண்டு பல்லுகளுக்கு இடையில சொத்தை வரும்போது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதோ இல்லைப்பா வெளி பக்கமா யாராவது பார்த்து சொன்னாலும் தெரியாது, கலர் மட்டும் மாறின மாதிரி தெரியும் சரிங்களா. உள்ள வந்து ஆமா ப்ளூ கலரா இருக்கும், சொத்த பரவிக்கிட்டே இருக்கு. உள் பக்கம் உள் பக்கத்துல இருந்தாதான் ரெண்டு பல்லுங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கும், அது நம்ம பார்வைக்கு தெரியாத ஒரு பகுதியில் இருக்கிறதுனால கலர் மாற்றம் மட்டும் தெரியும், ஒரு கருப்பாவோ இல்ல ப்ளூ கலராவோ தெரியும். அது வந்துட்டு என்னன்னா உள்ள இருக்க எனாமல் டென்டின் எல்லாம் சாப்பிட்டுட்டு மேல இருக்க எனாமல் வந்துட்டு சப்போர்ட் இல்லாம இருக்கும் போது அது எப்படின்னா ஒரு ப்ளூஇஷா தெரியும், அது வந்து ஈஸியா நொறுங்குற தன்மை இருக்கும் சரிங்களா, நொறுங்கி வந்துடும். அதை வந்து கண்டிப்பா நீங்க அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சர்க்கரை இருக்கிறதுனால பண்ணனா பிரச்சனையா நினைக்காதீங்க, கண்ட்ரோல்டா இருக்கும்போது தாராளமா இந்த சிகிச்சை பண்ணிக்கலாம்.
3: ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை பண்ண

0: உங்களுக்கு வலியே இல்லாம நீட்டா பண்ணி கொடுப்பாங்க.
1: நீங்க 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்கன்னு எனக்கு அந்த டவுட் கேட்டுட்டு உங்ககிட்ட இருந்து நான் கேட்டுக்கிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்,
0: தேங்க்யூ
2: தேங்க்யூ.
1: தெரிஞ்சுக்கிறேன் நல்ல அருமையான நிகழ்ச்சி. தேங்க்யூ சார், பல்லு போனா சொல்லு போச்சு, ஆனால் பல்லு வேணும்.
2: ஓகே, நன்றிங்க நன்றிங்க கால் பண்ணதுக்கு நன்றி. அதான் அவங்க அந்த சுகர் பற்றி கேட்டிருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்டாங்க இல்லையா, அண்ட் ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் பற்றி லைட்டாக கேட்டாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணுவீங்களா நீங்கள்?
0: இல்லைங்க சார், சுகர்னால் நாங்கள் முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே அவங்களுடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் 200 கீழே கொண்டு வந்தணும். அது பிபின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் பிராண்டியல். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழித்து பண்ணுற ஒரு டெஸ்ட் போஸ்ட் பிராண்டியல் சொல்லுவாங்க. அதுல வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து 200 கீழே இருக்கணும்.
2: ஓகே,
0: சரியா? அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றது. வேர் சிகிச்சையா இருக்கட்டும், பல்லு எடுக்கிறதுனா இன்னுமே ரொம்ப கவனமா இருப்போம், 180 கம்மியா கொண்டு வரணும், சரிங்களா? சோ அது 200 கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே பார்ப்போம். முதல்ல சுகர் இருந்ததுன்னா அது கண்ட்ரோல்டான்னு கேட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா சுகர் அதிகமா இருக்கும்போது அந்த ஆறுற தன்மை இருக்கு இல்லையா, அது தன்மையை குறைஞ்சிரும், சரிங்களா? இப்ப நம்ம இன்ஃபெக்ஷனை எடுத்து விடுறோம், பட் ஆனா நம்ம உடம்பு தான் அந்த இன்ஃபெக்ஷன் எடுத்தன பிறகு அந்த இடத்த ஆத்தி கொண்டு வர்றது, சரிங்களா? ஒரு ரணம், அதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து விடுறோம், பட் ஆனா ஆறணும் இல்லையா, அங்க அடிபட்டிருக்குன்னா அது ஆறணும் இல்லையா, ஆறுறது வந்து நம்ம உடம்பே தான் எடுத்து செய்யறது, சரிங்களா? அதுக்கு நம்ம உடம்பு அதுல ரத்த அளவு வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை போவோமே.
2: ஓகே, நேயர்கள் சொன்ன மாதிரி சீரியஸாகவே ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. பல்லு சம்மந்தமான விஷயத்தை வந்து இயற்கையாக நடக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்க இல்லையா, அது இன்னும் ரொம்ப எளிமையாக புரியுது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார், பாவடியிலேருந்து ராணி பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா?
2: பேசுங்க, தாராளமாக பேசுங்க.
0: வணக்கம் ராணி மேம்.
3: வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த என் பையன் வந்து, என் பையனுக்கு 28 ஆகுது, அவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, மேல் என்ன இருக்குல்ல, அதுல வந்து இந்த விஸ்டம் டீத்துக்கும் இந்த அடுத்த பல்லுக்கும் இடையில கேப் இருக்குது. அதனால என்ன சாப்பிட்டாலும் பெய் பெய் மாட்டிக்கிட்டு, ஆனா சொத்தம் இல்ல. அது எதனால அப்படி வரும்?
0: அதாவது
3: பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அதுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன ஏஜ் சொன்னீங்க?
3: ஹலோ,
0: அவருக்கு என்ன வயசு சொன்னீங்க மேம்? பிடிக்கும் இல்ல கோணையா முளைக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, சாப்பாடு போயிட்டு நல்லா ப்ராப்பரா வந்து ரெண்டாவது கடவா பல்லுக்கும் இந்த மூணாவது முளைச்ச மூணாவது கடவா பல்லுன்ற விஸ்டம் டூத்துக்கும் இடையில மாற்ற மாதிரி அமைஞ்சிரும், சரிங்களா? அதனால இந்த நல்லா இருக்கிற இந்த செகண்ட் மோலார் ரெண்டாவது கடவா பல்லும் சொத்தை ஆயிரும். சம்டைம்ஸ் அந்த பல்லுல அந்த எலும்புல மாட்டி பாதி தெரியுற அந்த தேர்ட் விஸ்டம் டூத்துன்ற பல்லும் சொத்தை ஆயிரும், சரிங்களா?
3: ஆமா, வரல
0: சொத்த வரல, ஆனா அவங்களுக்கு பிரஷ் பண்ணும்போது அது கிளீன் பண்றதுமே டஃபா இருக்கும். அவருக்கு அடிக்கடி அங்க மாட்டுறது, அதை எடுக்கிறது, அதே ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கும் அவருக்கு. அதுதான் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க அதுக்கான எக்ஸ்ரேஸ் இருக்குங்க மேம், ஓபிஜின்னு சொல்லுவாங்க. ஓபிஜி ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே. அது அந்த எக்ஸ்ரேயை வந்து உங்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்ரேவை எடுத்து அவரை அதைதான் எடுக்க சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அந்த பல்லு எந்த விதத்துல கோணையா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது கோணியா முளைச்சிருக்கும் பட்சத்துல அந்த பல்ல ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அந்த பல்ல, அந்த கோணையா முளைச்ச பல்ல எடுத்துக்காவே, இந்த நேரா முளைச்சிருக்க அந்த செகண்ட் கடவா பல்ல அந்த ஃபுட்டு மாட்டுறதோ இல்லைன்னா பல்லு சோத்த வரதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம ஃபுல்லா எடுத்துடுறோம், சரிங்களா? அந்த விஸ்டம் டூத் வந்து கோணையா முளைக்கிறதுனால நம்ம கடிச்சு சாப்பிடறதும் உதவியா இருக்காது. அதுதான் விஷயம்.
3: ரெமெடி தரும்
0: தேவையில்லை.
3: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பயந்துகிட்டே இருந்தேன், நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ.
0: ஓகே மேம், தேங்க்யூ மேம்,
2: ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நன்றி.
3: தேங்க்யூ சார்,
2: நன்றி. அண்ட்

0: அவங்க ரொம்ப பயந்துருக்குறாங்க. அவங்களை வந்து ஓகே, இப்போதான் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன், செங்கோட்டை கோணிமேட்டிலிருந்து.
0: ஓகே குமார், நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட.
1: டாக்டர் வணக்கம். டாக்டர்
2: வணக்கம். குமார் சார் சொல்லுங்க சார்.
1: டாக்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா கேப் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி பல்லு பாத்தீங்கன்னா நீ சொல்ற மாதிரி இந்த கோணையா வருது, பல்லு மேல பல்லு ஏறி வருது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு வந்து சரி பண்ணா எந்த வயசுக்குள்ள சரி பண்ணணும் மேடம்? அது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு அதை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறோம்.
2: 5 வயசு குழந்தைக்கு கேக்குறீங்களா நீங்க?
1: ஆமா 5 வயசுல இருந்து மேடம், சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல.
2: ஆமா சார் நான் சொல்றேன். இது வந்துட்டு மிக்சர் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க சார். மிக்சர் டென்டிஷன்னா இந்த பால் பல்லும் பெர்மனன்ட் பல்லும், பால் பல்லும் பெர்மனன்ட் பல்லும் வர பால் பல்லு 6 வயசுக்குள்ளார எல்லாமே வந்துடும். வந்த பிறகு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பல் ஒன்று ஒன்றா முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எத்தனை வயசுனா பால் பல் விழுறதும் பெர்மனன்ட் பல் முளைக்கிறதும் 6 வயசுலேருந்து ஆரம்பித்து 13 வயசு வரலும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்போ வந்து தாடையுடைய வளர்ச்சியும் அப்போ தான் ஏற்படும். பட் பெர்மனன்ட் பல் முளைக்கும் போதே பெரியவங்களுக்கான என்ன பல்லு சைஸோ பல்லு சைஸோ எதுவும் ஆல்டர் ஆக போகிறதில்ல, அது பெருசாகவும் தெரியும். ஸோ அக்காமடேட் பண்ண அந்த சின்ன தாடையில் அந்த பெரிய பல் பெர்மனன்ட் பல் வரும்போது அக்காமடேட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ நெருக்கடியாக இருக்க மாதிரி தெரியும் சரிங்களா. அது வந்து அது வந்து அக்காமடேட் பண்ண நெருக்கடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால அவசரப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்போ போக வேண்டாம். ஆனால் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் உங்களுக்கு இப்போ பர்மனன்ட் பல் வந்துருச்சு பட் பால் பல் விழலை அந்த மாதிரி கட்டத்தில் இருக்குன்னா அந்த மாதிரி சமயங்களில் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த பால் பல் ஆடவும் இல்லை அப்படி விழாமலும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கட்டத்தில் அந்த பால் பல் எடுத்துக்கலாம் சரிங்களா. பட் ஆனால் இது ஒரு மிக்சர் டென்டிஷன் பீரியடில் ஒரு நெருக்கடியாக எல்லாமே இருக்க தான் செய்யும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஒரு 13 வயசுக்கு மேலே இந்த அமைப்பு அதாவது வரிசை பல் வரிசை அமைப்பில் ஏதாவது நெருக்கடியாவோ இல்லைனா அமைப்பு சரியாக இல்லைனாவோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேணாம். பட் ஆனால் ஏதாவது தாடை வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருக்குது அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அந்த காலகட்டத்திலேயே 6 வயசுக்கு மேலேயே எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக.
0: ஓகே, ஆக்சுவலாக இணைப்பில் இல்லை அவர், நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை நம்ம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
2: வணக்கம் சார். சந்திரசேகர் சார் சொல்லுங்கள் உங்கள் டவுட்டுங்க.
3: கண்டிப்பா மேம், எனக்கு என்ன கேள்வினா இந்த பல்லுல பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபில் பண்ணறதுக்காக ஆர்டிபிஷியலா அந்த பல் அப்படிங்கறத வைப்பாங்க இல்லையா? சோ அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கறது உடலுக்கு உகந்த ஒண்ணுதானா? ஒருத்தருக்கு பல் கட்டணும் அல்லது பல்ல செட் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான கிரைடீரியாஸ் அண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கறத பண்ணுவாங்க? அது என்னுடைய முதல் கேள்வி. இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. பொதுவாக அந்த ரூட் கெனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த ரூட் கெனால் விஷயம் பண்ணதுக்கு கிரைடீரியா அப்படிங்கிறது என்ன? குறிப்பிட்டு இவ்வளவு வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த ரூட் கெனால் சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணதுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
2: கண்டிப்பா மேம், கண்டிப்பாங்க.
3: நான் ரேடியோல அப்படியே கேட்டுக்கிறேன்.
0: ஓகே,
2: தேங்க் யூ. நான் சொல்றேன், பல் கட்டுறதை பத்தி கேட்டிருந்தீங்க. பல் கட்டுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ சில பற்கள் தான் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மற்ற பற்கள்லேருந்து சப்போர்ட்டும் எடுத்து பண்ணுவாங்க. இல்லைனா கம்ப்ளீட்டாக இப்போ ஃபுல் கம்ப்ளீட்லி இடஞ்சுலஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது முழு முழு பற்களுமே விழுந்துருச்சு அந்த மாதிரி கட்டத்தில் கம்ப்ளீட் டென்சர் சொல்லுவாங்க. அது வந்து அக்ரிலிக்ன்ற ஒரு மெட்டீரியலில் பண்ணுவாங்க மேம். இதை வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வச்சும் பண்ணுறாங்க, மெட்டல்ஸ் வச்சும் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேஃபான டைம் டெஸ்டடான ஒரு மெட்டீரியல் தான். அண்ட் தென் இப்போல்லாம் பல் கட்டுறதுக்கு சில பற்களை மட்டும் கட்டுறதுக்கு அது மாதிரின்ற வரும்போது உங்களுக்கு செராமிக், மெட்டல் செராமிக் அண்ட் ஆல் செராமிக்ன்ற மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டல் செராமிக்னா ஒன்றும் கிடையாது, உள்ள மெட்டலும் வெளியே செராமிக் வரும். ஆல் செராமிக்னா கம்ப்ளீட்டாக செராமிக். செராமிக் உங்களுக்கே தெரியும் செராமிக்குடைய நன்மைகள். இப்போ நம்ம ஒரு உப்பு ஜாடி ஆகட்டும் இல்லை ஊறுகாய் ஜாடி ஆகட்டும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செராமிக் ஜாடியில் தான் வைப்போம். அது என்ன ஒரு பிஹெச் வேரியேஷன், நம்ம சாப்பிட்றதுல வந்து காரத்தன்மை அமிலத்தன்மை எல்லாமே இருக்கும். அதில் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அதோட ரியாக்ட் பண்ணாது, ஒரு இனர்ட்டான ஒரு மெட்டீரியல் தான் செராமிக். ஸோ செராமிக் அதாவது ஆல் செராமிக்னு சொல்லுவாங்க, அதாவது மெட்டல் பார்ட்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக செராமிக் இருக்கிற பார்ட்டு வந்து ஜிர்கோனியா, ஜிர்கோனியா க்ரௌண்ட்ஸ், ஆல் செராமிக் க்ரௌண்ட்ஸ் அதெல்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப சேஃபான மெட்டீரியல், கம்பேட்டபிள் நம்ம உடம்புக்கு ஒரு கம்பேட்டபிளான மெட்டீரியலும் கூட. ஸோ செராமிக் ஆல் செராமிக்ன்ற அந்த மெட்டீரியல் தான் நம்ம பெஸ்ட்டுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க.

0: பண்ணுவாங்க, ஜிர்கோனியா அண்ட் ஆல் செராமிக் மெட்டீரியல்ஸ். இது பல்லு கட்டுறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பத்தியும் கேட்டிருந்தீங்க. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த வயசுக்கு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு, இது பல்லு முளைச்சிட்டு குழந்தைங்க சிலருக்குலாம் குழந்தைங்க பேபி பாட்டில் சின்ரோம் சொல்லுவாங்க மேம், அதாவது பால் பூட்டியை வாயில வச்சுட்டே தூங்குற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை அது பிறந்த கொஞ்சம் நாள்லயே பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேருந்தே அதுங்களுக்கு பல்லு வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் பல்லு ஃபர்ஸ்ட் பல்லு வர்றது. ஆனால் பல்லு சொத்தையோடு அந்த குழந்தைங்க எப்போ வருவாங்க, சின்ன குழந்தைங்க 2.5 வயசுலாம் கூட பல் சொத்தையோடு வருவாங்க. அவங்களுக்குமே அந்த பல்பெக்டமின்ற அந்த வேர் சிகிச்சை மாதிரி அந்த பல்பெக்டமின்ற ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வயசானவங்க வரலும் 87-88 வயசு தாத்தாங்களுக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து வயது வித்தியாசம் இல்லை, ஆனால் அவங்க உடல்நிலை மட்டும்தான் பார்ப்போம். உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியமான தன்மை இருக்குது, அவங்களால கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது அவங்களால சேரில் உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக தாராளமாக இது பண்ணிக்கலாம்.
1: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை அவங்க சந்திரசேகர் கேட்டிருப்பாங்கன்றதை முழுமையாக நம்புகிறேன். டாக்டர், இப்போது ஒரு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி டாக்டர் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் அந்த பேஷண்ட் வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்?
0: அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இப்போ பல்லிலிருந்து வேருக்கு பரவிடுங்க, அது ரூட்டுக்கு பரவி ரூட்லேருந்து கீழே இருக்க எலும்புக்கும் பரவிடும். அப்படி பரவும் போது பார்த்தீங்கன்னா வீக்கம் வலி, ஒரு கட்டத்தில் வாயை திறக்க முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்பேஸஸ் சொல்லுவாங்க இன் அண்ட் அரௌண்ட் பல்லில் சுற்றியும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேர் செல்லுலைட்டே சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் ரொம்ப சிவியர் கண்டிஷன் வரலும் போகும், சரிங்களா? ஸோ அதனால் அவ்வளோ அளவுக்கு விட்டிங்கன்னா அந்த பல்லை வந்து சேவே பண்ண முடியாது, பல் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோடு சேர்ந்து போன் சொல்லுவாங்க, அந்த கீழே இருக்க எலும்பையும் கியூரேட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் பார்ட்டெல்லாம் எடுக்கணும், சர்ஜரி. அதாவது நம்ம லேட் பண்ண இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதோட நமக்கு என்ன சொல்கிறதுன்னா அசௌகரியங்கள், அதனால ஏற்படக்கூடிய அசௌகரியங்களும் அதிகமாக தான் மாறும்.
1: ஓகே, ரொம்ப அழகாக வந்து நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய சந்தேகங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. அண்ட் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு இன்னும் நிறைய பேசலாம். நேயர்கள் வேர் சிகிச்சை ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மருத்துவர் டாக்டர் கேஆர் கீதா என் கூட இருக்கிறாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள் 0442986008038 இந்த நம்பருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பார்த்திபன் கனவு திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு நினைஞ்சிருங்க. FM 91.4 உடன்

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: நேரம் 3:37 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட பல் மருத்துவர் டாக்டர் கேஆர் கீதா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், அதாவது வேர் சிகிச்சை இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில நேயர்களும் கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணணும்னா 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நான் மின்ட்லந்து ராஜா.
0: ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: உங்க கேள்வி பதிலா ரொம்ப அருமையா இருக்கு.
2: தேங்க் யூ சார். தேங்க் யூ.
1: என்ன டாக்டர், இது 13 வயசு ஆகுது.
2: ஓகே.
1: பல்லு உள்ள ஒரு பல்லு வளர்ற மாதிரி இருக்கு.
2: சொல்லுங்க.
1: அது 10-12 வயசு மேல பாருங்க, வெளிய வந்தா அதுக்கு கிளிப் மாதிரி போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க.
2: ஓகேங்க.
1: இப்ப லைட்டா வளர்ந்துகிட்டு இருக்கு, இப்ப என்ன செய்யலாம்?
2: சார், உங்களுக்கு வந்துட்டு எல்லா பால் பல்லும் விழுந்துடுதா இதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ நாங்கள் யூஸ்வலாக அந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, பிரேசஸோ இல்லைன்னா அலைனஸ் எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் நீங்கள் என்னென்னா அந்த கோரப்பல் இருக்கு இல்லையா, பெர்மனெண்ட் கெனின் வந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க. அந்த கோரப்பல் வந்த பிறகு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து முளைக்கிற

0: வயசு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கரெக்டான ஒரு வயசு சொல்ல முடியாது. 11 to 13 வயசு, சிலருக்கு 11 வயசுலேயும் மொழிக்கலாம், 12 வயசுலேயும் மொழிக்கலாம், சிலருக்கு 13 வயசு, அதான் ரேஞ்சில் சொல்லுவாங்க. 11 to 13 இயர்ஸில் அது முளைக்கும். அது முளைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் போகலாம். அந்த அலைன்மெண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, சரியான அமைப்பில் இல்லைன்னா அந்த அமைப்பை சரி பண்ணுறதுக்கு அந்த கோரப்பல்லினுடைய முளைச்சி கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம போகலாம் அந்த
1: ட்ரீட்மெண்ட்டுக்கு.
0: ஒரு ப்ரெஷ்ஷுங்களா? ப்ரெஷ்ஷை வந்து மினிமம் சார் 3 மாதம் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதாவது அந்த பிரிசல்ஸ் எல்லாம் நேராக இருக்கிற வரலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரிசல்ஸ் வந்துட்டு சாஞ்சிருச்சு, படுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரெஷ்ஷிங் ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, சரிங்களா? ப்ரெஷ்ஷிங் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷஸ்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது கரெக்டாக இருக்கும்.
1: ஓகே மேடம்,
2: ரொம்ப நன்றிங்க உங்கள் சந்தேகங்களை கேட்டதுக்கு.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க.
2: ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கேள்வி அவர் கேட்டார், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ் மாற்றிடணும்.
0: ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரிங்க சார், இது இப்போ ஒரு கோல்டோ ஒரு இன்ஃபெக்ஷனான ஒரு சைனசைட்டிஸ் கண்டிஷனோ இல்லை டான்சிலைட்டிஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நியூ ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர்.
2: ஓகே,
0: அந்த பழைய ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டு, ஏன்னா அதில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும்.
2: ஓகே,
0: நீங்கள் அந்த பழைய ப்ரெஷ் அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்லேருந்து நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா பெட்டர் டு ஒரு நியூ ப்ரஷ் போயிடலாம்.
2: ஓகே, ஸோ எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
0: வணக்கம் சார்.
3: வந்து சிறு வயதுல ஆளும் வேலும் பல்லுக்கு ஒரு கேள்விப்பட்டுறோம். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல், சில நேரத்தில் செங்கல் யூஸ் பண்ணிருக்கிறாங்க, சாம்பலை கூட யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதனால சாம்பலும் செங்கலும் யூஸ் பண்றதுனால என்ன நன்மை என்ன தீமை? என்னுடைய பல்லு வந்து சாப்பிடும் போது மேல் தடையில இருக்கிற பல்லு சாப்பிடும் போது கடிச்சுக்கிறேன், உதறல. என்ன காரணம் டாக்டர், இதையும் சொல்லுங்க.
2: உங்களுடைய சந்தேகங்களுக்கு இப்போ டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க.
0: சார், நீங்கள் இன்னும் சாம்பலும் செங்கல் தூளும் உபயோகப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பலோ செங்கல் தூளோ பார்த்திங்கன்னா ஹைலி அப்ரேசிவ். அப்ரேசிவ்னா என்னென்னா ரொம்ப தேய்மானம் ஏற்படுத்தும் நம்ம பல் எனாமலில், அதிகமாக தேயறதுனால எனாமல் சீக்கிரம் போயிடும், தேஞ்சிட்டு என்ன ஆகிடும்னா ஷார்ப்பாயிரும் அந்த எட்ஜஸ் நம்ம பல்லுடைய எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரம்பம்லாம் மாதிரி எப்படி ஷார்ப்பாக இருக்கோ அது மாதிரி. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கீழ்ப்பல் பட்டு அந்த மேல் உதடெல்லாம் பார்த்திங்கன்னா கிழிக்குதுன்றீங்க. ஸோ பெட்டர் அது மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. பேஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். ஆளும் வேலும் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை வச்சுட்டு ப்ராப்பராக ப்ரெஷ்ஷிங்கோ இல்லை க்ளீனிங்கோ எல்லா பல்லுக்கும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக ப்ரெஷ்ஷிங் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் செங்கல் தூளோ சாம்பலோ கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேணான்றது என்னுடைய தாழ்மையான அட்வைஸ்.
2: ஓகே ஓகே. ஸோ நிறைய அவர் கேட்ட கேள்விக்கு சூப்பராக வந்து பதிலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை அவர் கேட்டிருப்பாரு இந்நேரம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்மா.
2: சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நுங்கம்பாக்கம் டேக் பேட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுகிறேன் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் போஜராஜன். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: வணக்கம் சார்.
4: வணக்கம் டாக்டர் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: ஓ லேடியர், வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு 68 வயசு ஆகுதுமா, வாயில வந்து மின்ன மட்டும் பல்லுக்குது, நாலு பல்லுன்னு இந்த ரெண்டு பக்கமே கிடையாது, பொக்க வயா இருக்கு. ஆனா வந்து மின்னு சாப்பிடுற பொருள் எல்லாம் வந்து சப்பி அப்படியே சாப்பிட்டுறேன். ஆனா வந்து பழக்கம் ஆகி போச்சு, அப்படியே சாப்பிட்டு பழக்கம் ஆகி போச்சு, பல்லு காட்டுற எண்ணமே தோணல எனக்கு. அதனால ஆபத்தாமா?
0: ஆபத்துன்னு இல்லைங்க சார், இருக்கிற இந்த 4 பல்லும் சீக்கிரமாக தேய்மானமாகி அதுவுமே போயிடும். அதாவது ஒரு 10 பேர் செய்கிற வேலையை ஒரு 4 பேர் இல்லை 3 பேர், அதாவது ஒரு பெரியவங்க, அதாவது பின் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பற்கள், கடவுள் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பற்கள் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு, அதாவது கிரைண்டிங் ஆக்ஷன் வாங்க. முன் பற்கள் பேர் வெட்டுப்பற்கள், வெட்டுப்பற்கள் கோரைப்பல்னு சொல்லுவாங்க அந்த கெனைன்னு, சரிங்களா? அதனுடைய அதாவது அதனுடைய ஃபங்க்ஷனே வேறு. அது வெட்டுறதுக்கு தான் அதனுடைய ஃபங்க்ஷன், அதை வந்து அரைச்சி சாப்பிட யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அது அதனால உங்களுடைய அரைமான தன்மையெல்லாம் இப்போ எதுக்குன்னா முன்பல்லுக்கு மாத்துறீங்க, அதனால முன்பல் வந்து வேகமாக தேயறதோட அதனுடைய தாடை அமைப்பு எல்லாமே

0: ரோ உங்களால் சரியாக கடிச்சும் சாப்பிட முடியாது, சரிங்களா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா
0: இது
1: கடிச்சும் சாப்பிட
0: ஒரு
1: முடியாது.
0: காம்ப்ரமைஸ்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இது வரலாம், இப்போல்லாம்
1: ஆமா
0: இல்லையா?
1: ஆமா
0: நீங்கள் பல்லு கட்டுறதன் மூலம் ஓரளவுக்கு நல்லா உங்கள் சூவிங் எபிலிட்டி, அதாவது அரைமான தன்மையை இம்ப்ரூவ் பண்ண முடியும், சரிங்களா? ஆபத்துனா பல் இல்லாமலும் இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது நொறுங்க சாப்பிட்றவங்க வந்து 100 வயசு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அரைச்சி சாப்பிட்றது மூலம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எல்லாமே நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்துருது. நம்ம சாப்பிட்ற நம்ம கவலை அந்த சாப்பிட்ற கவலம் வந்து உமிழ்நீரோட சேரும்போது டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும். டைஜஷன் நம்ம செரிமான தன்மை நல்லா இருக்கும், செரிமான உறுப்புகளுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லனா செரிமான உறுப்புகள்லாம் அஃபெக்ட் ஆகும், அதாவது செரிமானம் சரியா இருக்காது, சரிங்களா? நம்ம செரிமானம் தான் நம்ம உடம்பினுடைய ஆதாரமே. நல்லா செரிச்சாதான் சக்தி நல்லா இருக்கும், மற்ற எல்லா வர்க்கும் பண்ண முடியும். பேசிக்கே அதுதானேங்க, நம்ம ஃபுட்டுக்காக தானே எல்லாம் பண்றோம். அது முதல்ல நல்லா அரைச்சி சாப்பிடும் போது இதுதான் என்ட்ரி பாயிண்டே. இங்க இருந்து ப்ராப்பரா அது உள்ள போச்சுனாதான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை வந்து அந்த குடல்ல இருந்து அப்சர்வ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த முதல் இடங்கள்லேயே பாதிப்பு ஏற்படும் போது செரிமானம் ப்ராப்பராக இருக்காது, அந்த கிரகிக்கிற தன்மையே குறைஞ்சி போயிடும் நம்ம குடல்லேருந்து, சரிங்களா? இதெல்லாம் தான் பாதிப்பு.
1: சரிம்மா, பல்லு கட்டணுமா?
0: கண்டிப்பாக கட்டுறது வந்துட்டு அவசியமான ஒன்று தான் சொல்லுவேன் சார்.
1: சரிம்மா,
0: சரிங்களா? ஓகேங்கம்மா,
1: தேங்க்யூ,
2: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. அண்டு நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்டுட்ருக்குறீங்க. நீங்கள் யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0442986 8600 38 இந்த நம்பருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வசந்தி, வெள்ளிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன்.
2: வசந்தி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன் வசந்தி மேம், சொல்லுங்க மேம்.
3: டாக்டர், நான் வந்து ஏற்கனவே இந்த பிரிட்ஜ் மாதிரி பல்லு மூணு பல் சேர்த்து கட்டினாங்க, அது 2 இயர்ஸ் ஆச்சு, ஆனா தேஞ்சிருச்சு.
0: அதுக்குள்ளே தேஞ்சிருச்சு,
3: மறுபடியும் அதை கட்டலாமா?
0: உங்களுக்கு பல்லு கட்டின அந்த பிரிட்ஜுக்காக கட்டின பொருள் என்னன்னு தெரியலம்மா. யூஸ்வலா 2 வருஷத்துல தேய்மானம் ஆகாது, அது ப்ராபப்ளி டெம்பரரி பிரிட்ஜஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெம்பரரி பிரிட்ஜஸ்லாம் ரொம்ப குறைவான காலகட்டம் வரலாம் தான் உங்களுக்கு சர்வீஸில் வரும், அதுக்கப்புறம் தேய்மானம் ஆயிரும்.
3: தேஞ்சதுனால ரொம்ப இது, தேய்மானம் இருக்கனால சாப்பிட்றது கஷ்டமா இருக்கு, பெயின் கொஞ்சம் வருது.
0: அப்படிங்களா? நீங்க இந்த டாக்டர் கிட்ட பாத்தீங்களோ, டென்டிஸ்ட் கிட்ட நீங்க போயிட்டு காமிங்க மேடம்.
3: அது வந்து 2 இயர்ஸ் தான் வந்திருக்கு, ஆனா நான் ஒரு இடையில போய் காட்டினேன், அவங்க இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
0: எப்பயுமே ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ், நம்ம நான் பல்லு கட்டி இருக்கோமோ இல்லையோ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட விசிட் பண்றது பெட்டர்.
3: திருப்பியும் கட்டுவாங்களா மேடம்?
0: கண்டிப்பா அது பண்ணுவாங்க மேம். உங்களுக்கு அது அசௌகரியமா இருக்குன்னா, அசௌகரியமா இருக்கு சர்வீஸ் எனக்கு கரெக்டா வரல, கடைசி
3: பல்லுக்கு உள் பக்கம் தேவமா இருக்கு, வெளிப்பக்கம் நல்லா இருக்குது.
0: அப்படிங்களா? ஓகே மேம், ஓகே. அப்ப கண்டிப்பா நீங்க பார்த்த டாக்டர் கிட்டயே போய் திரும்பி செக்அப் பண்ணுங்க. உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் என்ன மாதிரி இருக்குன்றத கண்டிப்பா சொல்லிட்டு அதுக்கேற்ற தீர்வை தேடி.
3: அதனால மற்ற பல்லும் தேய்மானம் ஆகும்ல மேடம்?
0: இல்ல மேம், அதனால மற்ற பற்கள்லாம் தேய்மானம்லாம் ஆகாது. ஆமா, நீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நீங்க இது இந்த இந்த மாதிரி பல்லு கட்டுறதுக்கு அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் ப்ராஸ்டோடான்டிஸ்ட், பல் கட்டுறதுக்கான சிறப்பான நிபுணர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு.
3: அப்போ அந்த பல்லை எடுக்கும்போது மருத்துவ பொருளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி தான்?
0: கண்டிப்பா, கண்டிப்பா மேம், கண்டிப்பா அது மாதிரி தான் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம இப்போ மெடிக்கல் டாக்டர் கிட்ட போகிறோன்னா, இப்போ ஒரு கார்டியாலஜி இதய சம்பந்தமான பிரச்சனைனா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போவோம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைனா ஒரு ஆர்த்தோபீடிஷியன் கிட்ட போவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பல்லு கட்டுறதுனா ஒரு ஜென்ரலான ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகிறது தப்புன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் ஒரு இது மாதிரி இந்த மாதிரி பல் கட்டுறதுக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற டாக்டருங்க பண்ணுறதை விட அது கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது பெட்டர் உங்களுக்கு. பல்லு கட்டுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அவங்க கிட்ட கேட்டுட்டே பண்ணிக்கோங்க.

0: சேர்த்ததுக்கு அப்படி சொன்னாங்க. திருப்பி கட்டணும்னா 22,000 ஆகும். ஃபர்ஸ்ட் கட்டும்போது 10,000 ஆச்சு.
1: அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வணஜா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க வணக்கம் மேம்.
3: இப்ப வந்து அந்த பல்லு கட்டுறாங்களா மேடம்? பல்லு அந்த மாதிரி நம்ம கட்டும் போது நம்ம பழைய பல்லு மாதிரி இருக்குமா? அது எனக்கு டவுட் மேடம். பல்லு கட்ட சொல்றாங்க, நம்ம வந்து பழைய பல்லு மாதிரி கடிச்சு சாப்பிடலாமா? அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படியே எனக்கு ஒரு டவுட் மேடம்.
2: அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் மேம் பல்லு கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்துட்டு பல்லுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் போறீங்க? இம்ப்ளான்டா இல்லைன்னா ஃபிக்ஸட் பிரிட்ஜஸ் மாதிரி போறீங்களா? என்ன மாதிரி ஆப்ஷன் போறீங்க பல்லு கட்டுறதுல? இம்ப்ளான்ட்ன்றது வந்து எக்ஸாக்டா நம்ம பல்லு அமைப்பே, நம்ம பல்லு வேறு இருக்க மாதிரியே தான். 100% ஆன ஒரு கல் பறிச்சு சாப்பிட்றதோ இல்லை பல்லு அமைப்போ அதை கொண்டு வந்துடலாம். இதே பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜஸ்ல வந்து 80-90% வந்து நம்மளுடைய இயற்கை அமைப்பு மாதிரி இருக்கும். இதை எடுத்து மாற்ற செட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதும் சரி பார்க்குற அமைப்பும் சரி அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% தான் நம்ம பல்லு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம நெஜ பல்லு மாதிரி வருமானது இருக்கு.
3: சரி, அவங்க வந்து கட்ட சொன்னாங்க, ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. நான் அவங்க சொல்றது கட்டல, அதான் கட்டலாமா என்ன சொல்லிட்டு ஒரு இது.
2: இல்ல மேம், கண்டிப்பா அது கட்டிக்கோங்க. கட்டலன்னா என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்க பல்லுங்கெல்லாம் அந்த கேப்ல சரிய ஆரம்பிக்கும். இப்ப ஒரு செங்கல்லாம் வரிசையா அடிக்க வச்ச செங்கல்ல ஒரு செங்கலை எடுத்துட்டா பக்கத்துல இருக்க செங்கல்லாம் அந்த கேப்ல விழ ஆரம்பிக்கும் தெரியுமா? அதே மாதிரிதான் நம்ம பல்லும் என்ன இருந்தாலும் எலும்புங்கள்ல புதஞ்சிருந்தாலும் அதுங்க கடிக்கும் போது மைல்டான ஒரு மூமெண்ட் ஆகும். அதுக்கு எல்லாமே கான்டாக்ட்ல இருந்தா கரெக்டான வரிசை அமைப்புல இருக்கும். ஒரு பல்லு இல்லைன்னா அந்த அமைப்புல டிஸ்டர்ப்ஷன் ஏற்பட்டனாவே பக்கத்து பல்லுங்களா சரிய ஆரம்பிக்கும். மேல் பல்லு கீழே இறங்குறது இல்ல கீழ் பல்லு மேல இறங்குறது இல்லாத இடத்த நிரப்ப பாக்கும், சரிங்களா? பக்கத்துல இருக்க பல்லுங்க அதனால என்னன்னா சைட்ல சொத்த வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படியே பிரச்சனைகள் அப்படியே வரிசையா அதிகமாகிட்டே போகும். அதனால பெட்டர் நீங்க ஒரு பல்லு எடுத்துட்டீங்கன்னா அது உடனே கட்டுறது பாத்துருங்க. பெர்மனன்டான ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஆப்ஷன் போறது பெட்டர்.
1: நன்றி.
2: அது வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த முள்ள எடுக்காம மெடிசன் மட்டும் பெயின் கில்லரும் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு நீங்க பல்ல வீட்லயே இருந்தீங்கன்னா சரியாயிடுமா?
1: இல்ல, இன்னும் வலி எடுக்கும்.
2: வலி எடுக்கும், சீழ் வைக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு டெம்பரரியா கொஞ்சம் வலி இல்லாம வேணா மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனா அது உள்ள ஒரு ஃபாரின் பாடி இல்ல மாட்டிட்டு இருக்கு, இங்க ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணாம நீங்க டேப்லெட் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைய பெரிய தலைவலியா தான் மாத்துங்க.
1: ஓகே, இப்போ சில பேருக்கு உள்ள அதிகமான சந்தேகம் என்ன அப்படின்னா, ரூட் கேனல் வந்து எனக்கு தேவைப்படாம இருக்கணும்னா நான் டெய்லி என்ன மாதிரி என்னுடைய பல்ல வந்து பராமரிப்பு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அது விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க?
2: கண்டிப்பா நம்ம ரூட் கேனால் போகக்கூடாதுன்னா நிறைய விஷயம் சொல்லணும். சொத்தை வராமல் பாதுகாக்கிறதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன சொல்ல நம்மளை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுலேருந்து நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. அது ஒரு பெரிய தனி சாப்டர் தான். பட் கூடுமான வரை நான் சொல்கிறேன், ஒரு ஹோம் மெயின்டெனன்ஸ்னால் கண்டிப்பாக காலை அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணியே ஆகணும். இது மேண்டேட்ரி. அண்ட் தென் ஃப்ளாஸிங்னு சொல்லுவாங்க, ஃப்ளாஸிங் அதாவது பல்லுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள்

0: ஆஃப்டர் எது சாப்பிட்டீங்கனாலும், ஒரு டீ குடிச்சிங்கனாலும், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கனாலும், அடுத்து ஃபைனலாக ஒரு தண்ணி வச்சு ஒரு வாயை ரின்ஸ் பண்ணி முழுங்கிக்கோங்க அட்லீஸ்ட். இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஹேபிட் டு ப்ரிவெண்ட் கேவிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் தென் நம்ம மன நிம்மதி, ஏன் நம்ம மன நிம்மதியோடு இருக்கோம்னா, பல நோய்களுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். அதனால் அந்த பல்லை கடிக்கிறதாகட்டும், நிறைய பேருக்கு அந்த பிரக்ஸிசம் இல்லைன்னா கிளன்ச்சிங் ஹேபிட் இருக்கும், அதை மாதிரிலாம் பண்ணும்போது கூட பல்லில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ராக்டிஸில் நிறைய பேருக்கு பல்லில் விரிசல் வருதுன்னு வராங்க, ஒரு 40-45 வயசில் இருக்கவங்களே. அதுக்கெலாம் மெயினான காரணம் என்னென்னா, சொத்தையே இல்லை ஆனால் நல்ல பல்லியே விரிசல் வருது. காரணம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் காரணமாக மாறுது. கால்சியம் சத்துலாம் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் தான். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு அமைதியான வாழ்க்கை முறை, ஒரு நிதானமான வாழ்க்கை முறை, அதே நேரத்தில் நம்ம ஃபுட்டில் நான் சொன்ன இந்த சில ஹேபிட்ஸு, அண்ட் தென் நிறைய நீர் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, நார் சத்துள்ள உணவுப் பொருள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம் கேவிட்டி வராமல் தவிர்க்க.
1: ஓகே, ஆக்சுவலாக வந்து வேர் சிகிச்சை அப்படின்னா என்னன்னு ஆரம்பிச்சு, ஸோ அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், முன்னாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வந்தால் என்னென்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் நான் கேட்ட சந்தேகங்கள் மட்டும் இல்லாமல் நேயர்கள்கிட்ட நிறைய சந்தேகத்தை கிளியர் பண்ணதெல்லாம் கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய பயத்தையும் வந்து நீங்கள் போக்கியிருக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் செலவிட்டு எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசினதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைவாக?
0: நேயர்களுக்கு இதுதான், நான் சிம்பிளான ப்ராக்டிசஸ் மூலம் நம்மளால் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது டெய்லி ப்ரெஷிங் இதெல்லாம் மேண்டேட்ரிங்க, டெய்லியும் ப்ரெஷிங், அதாவது நைட் ப்ரெஷிங்கை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறீங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கனாவே பல்லில் காரை படியறதாகட்டும், சொத்தை வர்றதாகட்டும், அதை வந்துட்டு ஒரு 90% முதல் குறைச்சிடலாம் சரிங்களா. ஸோ நைட் ப்ரெஷிங் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி என்னை பொறுத்த மட்டில். அதுக்கப்புறம் ரிஃபைன்டு சுகர் இருக்க ஃபுட் ஹேபிட், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதை கொஞ்சம் பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க. ஃபைபர் டயட்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமான பொருள், அவசியமான விஷயங்கள் நம்ம கேவிட்டி வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும்.
1: ஓகே, அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய இந்த சேவை இன்னும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி லோகேஷ். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ வானொலி நிலையத்திற்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ,
1: தேங்க்யூ. அண்ட் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கும்கி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:04 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான் விளையாட போறோம். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அந்த வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அம்மா அப்படின்னு சொன்னா, அம்மா அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அம்மானா மூணு எழுத்து இருக்குப்பா அதில் அப்படின்னு சொல்லணும். மண் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் இரண்டு எழுத்து இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் இரண்டா மூணா நான்கான்ற நம்பரை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க. இதுதான் எனக்கு கேம். ஸோ நீங்கள் கால் பண்ணணும்னா 0444-2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக மதுரை திரைப்படத்துலேருந்து இழந்த பழம் உனக்கு தான் அந்த பாட்டு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து திப்பு அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாவிஜய் வரிகளில், வித்யாசாகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், அதில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் தமிழேந்தி.
4: தமிழேந்தி, ரெடியா நீங்கள் கேம் விளையாட?
5: ரெடி.
4: ஓகே, ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், அதில் எத்தனை எழுத்து இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், சரியா? சூரியன்.
5: 4.
4: இலக்கணம்.
5: 5.
4: அண்ணன்.
5: 5.
4: அண்ணன் 5ஆ? அண்ணன் 4 வரும்.
5: 4ஆ? சரி,
4: ஓகே. நீங்க அண்ணன்னே டக்கு 5னு சொல்லிட்டீங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே,
5: நன்றி
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், கேம் விளையாட ரெடியா?
6: ரெடி சார்.
4: பாறை.
6: பாறையா?
4: சென்னை.
6: 4.
4: சென்னை 4ஆ வரும்.
6: 3-3-3.
4: ஓகே, இருந்தாலும் சூப்பரா விளையாடுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நன்றி.
6: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
7: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்கம்மா. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க.
7: கம்மி பண்ணிட்டேன்.
4: ஓகே, கேம் விளையாட ரெடியா நீங்க?
7: ரெடி ரெடி.
4: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா?
7: சொல்லுங்க.
4: தம்பி.
7: 3.
4: ஓகே, பேராண்மை.
7: 4.
4: பேராண்மை 4, பரவாயில்ல, கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு எழுத்து வீரம்.
7: 3.
4: விவேகம்.
7: 4.
4: ஓகே, சூப்பரா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
8: சென்னை நம்பல்ல இருந்து ஹேமா சார்.
4: ஹேமா, ரெடியா கேம் விளையாட?
8: சொல்லுங்க சார்.
4: குழந்தை. ஓகே, இது உச்சரிப்பு.
8: 6 எழுத்து.
4: உச்சரிப்பு 6 எழுத்து, கலக்கிட்டீங்க, சூப்பரா கேம்ல நீங்க, வாழ்த்துக்கள்.
8: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் சார்.
4: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: பெரும்பாக்கம், வனஜா.
4: வனஜா, உங்களுக்கு அன்னைக்கு வார்த்தைகள் சொல்லலாங்களா?
9: சொல்லுங்க சார்.
4: பறவை.
9: 3 எழுத்து.
4: ஓகே, அர்த்தம்.
9: 4 எழுத்து.
4: 4 எழுத்தா வரும், கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க.
9: 5 எழுத்து.
4: பெயர்.
9: 3 எழுத்து.
4: ஓகே, விருப்பம்.
9: 5 எழுத்து.
4: ஓகே, உதவி.
9: 3 எழுத்து.
4: சிறப்பா விளையாண்டு

0: வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ரெடியா கேம் விளையாட? ஹலோ, நான் ரெடி, நான் ரெடி. மயக்கம், தவிப்பு, தவிப்பு
1: புரியல,
0: தவிப்பு தவிப்பு
1: நாலு.
0: ஓகே, கலக்கம்
1: ஐந்து.
0: ஓகே, நிம்மதி
1: நாலு.
0: சிறப்பு. ரொம்ப கொஞ்சம் யோசிச்சாலும் ரொம்ப அழகாக விளாண்டிங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தான் கேமு. ஸோ நீங்கள் யாராவது கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0444-298-6-0038 இந்த நம்பருக்கு. இப்போது பேராண்மை படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வருது, காட்டு புளி அடித்து காட்டு ராசா வாரா, அந்த பாடல் தான் கேட்க போகிறீங்க. கே கே ஜாசி கிஃப்ட் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து வரிகள், வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்துருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 கூட.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ.
4: வணக்கம் சார், கேக்குதா?
3: ஆ சார், நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் கேக்கும். இப்ப கேக்குது. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாங்களா
4: சார்? அந்த வார்த்தை என்ன பண்ணனும் சொல்லிருங்க, கான்செப்ட் சொல்லுங்க சார்.
3: நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும், சரியா?
4: அது எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்?
3: புரியலங்க.
4: புரிஞ்சுங்களா?
3: இதயம் இதயம் மூன்றா வரும். அருமை அருமை. குடல்
4: மூன்று.
3: ஓகே. மேலே
4: சார், மேலையா?
3: மேலே
4: இரண்டு.
3: ஓகே. விபத்து
4: நான்கு.
3: அருமை, அருமையா விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேட்டாலும் திரும்ப அதை சூப்பரா பிக்கப் பண்ணி விளையாடுங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார. நன்றி
3: நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார், தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாங்களா?
5: சொல்லுங்க சார்.
3: சாதனை
5: மூன்று எழுத்து சார்.
3: கணக்கு
5: என்ன சார்?
3: கணக்கு
5: நான்கு எழுத்து சார்.
3: நுழைவு
5: மூன்று எழுத்து சார்.
3: நுழைவு மூன்று எழுத்து. அருமை. வெளிநாடு
5: நான்கு எழுத்து. நான்கு எழுத்து சார்.
3: வெளிநாடு நான்கு எழுத்து. சரி, ஓகே. அண்ட் உண்மை சுறுசுறுப்பு அஞ்சு எழுத்து
5: சார். அஞ்சு எழுத்தா? ஆறு எழுத்து.
3: சூப்பர், அருமையா விளாடுங்க. நன்றிங்க.
5: நன்றி சார். நன்றி நன்றி சார்.
3: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம். ரெடியா இருக்கீங்களா கேம் விளையாடலாங்களா?
6: ஓகே ஓகே சார்.
3: நாக்கு
6: நாத்து ரெண்டு எழுத்து.
3: நாக்கு ரெண்டு எழுத்தா?
6: நாக்கா நாத்தா?
3: நாக்கு
6: நாக்கு
3: வரும். சோ அதனால மூன்று எழுத்து வரும், சரிங்களா? ஓகே. சாகசம் நாலு எழுத்தா வரும். கரெக்டா கரெக்டா தான் சொன்னீங்க, நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி தான் பார்த்தேன். பயம்
6: பயம் ரெண்டு.
3: பயம் ரெண்டா வரும்.
6: பயம் மூணு மூணு மூணு.
3: தெனாலி
6: தெனாலி மூணு.
3: அருமை. பிறகு
6: பிறகு
3: பிறகு பிறகு பிறகு

0: era de Mune.
1: Mune, Cherokee, Mindum.
0: Mindum, ah.
1: Hmm.
0: Mindum, Mune.
1: Muna varum.
0: Mindum, naalu vara
1: please. Ah, okay. நிறைவான ஒரு வார்த்தை சொல்றேன். வயது
0: வயது ரெண்டா
1: ரெண்டா வரும்
0: வயது மூணு மூணு மூணு.
1: ஓகே, அழகு. ரொம்ப நல்லா முயற்சி பண்ணி விளையாடுனீங்க, அந்த முயற்சிக்கு பாராட்டுகள். அண்ட் இதான் கேமு, நான் ஒரு வார்த்தையை சொல்ல போறேன். ஸோ அந்த வார்த்தையில எத்தனை எழுத்து அப்படி இருக்கு அப்படின்றத டக்கு டக்கு டக்கு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க 0442986008038 இந்த நம்பருக்கு. ஸோ இப்போ நிகழ்ச்சியில வந்து நியூ படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, சக்கரை இனிக்கிற சக்கரை. அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமானி செய்யில் கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சோ அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், என் கல்லு பற்றி விவேக் அண்ணன்.
0: ஓகே, ரெடியா நீங்க கேம் விளையாட?
1: ரெடி.
0: விவசாயம்
1: அஞ்சல் பே.
0: ஓகே, முன்னது
1: முன்னதா?
0: முன்னது முன்னது
1: முன்னது. நாலு எழுத்து.
0: குறிக்கோள்
1: எப்படி
0: சொல்லுங்க பாப்போம், ஒன்னொன்னா சொல்லுங்க. உடன் ஏழு
1: வார்த்தை.
0: ஆமா, ஓகே. கோபம்
1: கோபம்
0: அனுமதி
1: அனுமதி அனுமதி நாலு
0: நான்கு. ஓகே, விவாதம்
1: விவாதம் நாலு
0: விவாதம் நாலு சூப்பரா சொன்னீங்க. சங்கம் நன்றி கால் பண்ணி விளையாடுக்கு. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மறுமலை நகர், தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணி, ஓகே. உங்களுக்கான முதல் எழுத்து சொல்லிடலாங்களா வார்த்தை?
2: சொல்லுங்க சார்.
0: தாமரை
2: தாமரை நாலு எழுத்து.
0: ஓகே, அதிகாரம்
2: அதிகாரம் ஐந்து எழுத்து.
0: ஓகே, அதிகாரம் ஐந்து எழுத்து, சிறப்பா சொன்னீங்க. இது பந்து
2: மூணு.
0: அடிப்படை
2: ஐந்து.
0: ஐந்தா வரும்
2: ஆடி இப்படை ஐந்து.
0: ஓகே, கரெக்டா தான் இருக்கிறீங்க. கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு பார்த்தா. யுத்தம்
2: நான்கு.
0: ஓகே, ஆரம்பம்
2: ஆரம்பம் ஐந்து.
0: நம்பிக்கை
2: நம்பிக்கை நான்கு.
0: நம்பிக்கை நான்கா?
2: நம்பிக்கை
0: நான்கு. நம்பிக்கையா சொல்றீங்க? ஓகே, இறுதியா ஒண்ணு சொல்றோம் உங்களுக்கு. அருகில்
2: அருகில் நான்கு.
0: அருமை, ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. அந்த நம்பிக்கையில மட்டும் சில நம்பிக்கை வந்து தடுமாற்றமா வச்சு, மற்றபடி நல்லா விளையாடுனீங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம். உமா வாங்க.
3: கலா சார்.
0: கலா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரக்கோணம் சார்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சிடலாமா? சரி, முயற்சி பண்ணுங்க, நான் சொல்றேன்.
3: சரி சார்.
0: கரண்டி.

0: மூணு எழுத்தா வரும் கரண்டி, சின்னதா தான
1: சொல்றேன்.
0: ஓகே, பானை
1: மூணு
0: எழுத்தா வரும். பானை நாலா வரும். பானை எப்படி அஞ்சு வரும்? பா ஒரு வார்த்தை, நை ஒரு வார்த்தை, இரண்டு வார்த்தை தான் வரும். ஓகே, தட்டு அருமையா விளையாண்டீங்க, பரவாயில்ல. முயற்சி பண்ணி விளையாண்டதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சியில நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0444-2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில வந்து கல்லூரி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. அது என்ன பாடல் அப்படின்னா வந்தனம் ஐயா வந்தனம், அந்த பாடல் தான் வருது. தியாகு மற்றும் ரமேஷ் மற்றும் லோகோ இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு தியாகு, கணேஷ் மற்றும் பிரகாஷ் வரிகள் எழுதியிருக்காங்க. ஜோஷ்வா ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவருடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.
2: சாது போயிடுவா, இதெல்லாம் காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிற ஆளுங்களா? யோ கண்டிட்டு
3: என்ன
4: மாப்பிள்ளை இப்படி நினைச்சிட்டாங்க?
5: ரொம்ப அவமானமா இருக்கு மாமா.
4: வந்து

எல்லாம் பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனா நல்லா ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி.

0: போதுமா புத்திமதி?
1: போதும்பா, போய் நல்லா படிங்க.

0: நேரம் 4:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. என் கூட லோகேஷோட தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு கரெக்டா சொல்லணும். ஓகேவா? நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புல இருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன்
1: சார், மலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நீங்க ரெடியா கேம் விளையாட?
1: ரெடி சார், ரெடி சார்.
0: உங்களுக்கான வார்த்தை பார்த்திபன்.
1: பார்த்திபன் அஞ்சு எழுத்து சார.
0: அஞ்சு எழுத்து எப்படி வரும்?
1: ஆறு எழுத்து சார்.
0: கரெக்ட், கரெக்டா
1: சொன்னீங்க.
0: ஓகே
1: ஓகே ஓகே சார்.
0: உடல்.
1: உடல் மூணு எழுத்து சார்.
0: எல்லை.
1: எல்லை வந்து மூணு எழுத்து சார்.
0: பற்பசை. செங்கல். செங்கல் நல்லா கூட்டி கழிச்சு சொல்லி கணக்க கரெக்டா கொண்டு வந்துடுறீங்க. அகலம். ஓகே. சுமை.
1: சுமை
0: மூன்று எழுத்தா? ஓகே, இரண்டு எழுத்து. ரொம்ப அழகா விளையாண்டீங்க, அழகா முயற்சி பண்ணீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் பார்த்திபன்.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செல்வராஜ்.
0: செல்வராஜ், ரெடியா நீங்க?
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே. செல்வம்.
2: செல்வம். செல்வம் நாலு எழுத்து.
0: ஓகே. தலைவன்.
2: தலைவனுக்கு நாலு எழுத்து.
0: ஓகே. அட்டை.
2: மூன்று எழுத்து.
0: கவனிப்பு.
2: கவனிப்பு அஞ்சு எழுத்து.
0: ஓகே. பணம்.
2: பணம் மூன்று எழுத்து.
0: மேற்கூரை.
2: மேல்கூரை நாலு எழுத்து.
0: ஓகே. கொண்டாட்டம்.
2: கொண்டாட்டம் அஞ்சு எழுத்து.
0: நல்லா சொல்லுங்க, அஞ்சா யோசிச்சு சொல்லுங்க.
2: ஓ இந்தா இத்தாயும் ஆறு எழுத்து.
0: அருமை அருமை. இருந்தாலும் ரொம்ப அருமையா டக்கு டக்கு டக்கு நீங்க விளையாடுனீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, கேக்குதா? ஓகே, இணைப்புல இல்ல போல. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ரமா ரவி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாமா?
3: சொல்லுங்க.
0: துப்பாக்கி.
3: குடிமகன்.
0: நகரம்.

0: எழுத்து.
1: காலநிலை.
0: நாலு எழுத்து.
1: ஓகே. குளிர்.
0: மூணு எழுத்து.
1: சேகரிப்பு.
0: அஞ்சு எழுத்து.
1: ஓகே, சேகரிப்பு அஞ்சு எழுத்து. எந்த பால் போட்டால் அடிக்கிறீங்களே. ஓகே. தகவல் தொடர்பு.
0: ஏழு எழுத்து.
1: ஏழு எழுத்தா? இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அருமை அருமை, பரவாயில்ல, எல்லாமே டக்கு டக்குன்னு சொன்னீங்க. சரி, அப்படியே கொஞ்சம் பெருசா கொடுத்து பார்த்தேன், அதுவும் முயற்சி பண்ணி சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், என் பேர் அசோக்.
1: அசோக், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லாங்களா? கிண்டி.
2: மூன்று.
1: ஓகே. நிபந்தனை.
2: ஐந்து எழுத்து.
1: நிபந்தனை ஐந்து எழுத்து. மாநாடு.
2: மூன்று எழுத்து.
1: முரண்பாடு.
2: ஐந்து எழுத்து.
1: ஓகே. தொடர்பு.
2: நான்கு.
1: தொடர்பு நான்கா?
2: நான்கு எழுத்துதான்.
1: சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பங்களிப்பு.
2: ஆறு எழுத்து.
1: ஓகே, ரொம்ப அருமையாக விளாண்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அசோக்.
2: நன்றி
1: நன்றி. அண்டு இந்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதில் எத்தனை எழுத்து இருக்குன்றதை கரெக்டாக சொல்லணும். கால் பண்ணுங்கள் 0442986 0038 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து மன்னார்குடி கலகலக்க, அந்த பாடல் தான் கேட்க போகிறீங்க. மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி மற்றும் சின்னப்பன் இணைந்து பாடிய பாடல். பேரரசு வரிகளில் வித்யாசாகர் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.
3: ஆடாத வண்டியிலே அதிரா.

0: ஏ உசிலம் பட்டி உச்சு பட்ட சேட பட்டி நச்சு பட்ட
1: கலிங்க பட்டி கரிஞ்சி பட்ட கரிய பட்டி வேர்த்து பட்ட
0: திருபுவனோ சொக்கி நிக்க சிவகங்க திக்கி நிக்க
1: அட வருஷ நாடு சாய வழி வாழையூர்.

0: நேரம் 4:50 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க லோகேஷோட. இன்னைக்கு நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்றத நம்ம நேயர்கள் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறோம் சார்.
0: வள்ளி ரெடியா?
1: ஆ ரெடி சார்.
0: காகம்?
1: 3.
0: ஓகே. தைரியம்?
1: 4.
0: தைரியம் 4. ஓகே. படைப்பு?
1: 4.
0: குற்றம்?
1: 4.
0: கூட்டம்?
1: 4.
0: ஓகே. குறைவு?
1: 3.
0: திமிங்கலம்?
1: 5. 4.
0: அஞ்சு நாலு கரெக்டா சொல்லுங்க.
1: எத்தனைன்னு?
0: அதுவும் தமிழ் மொழியில ஒரு வார்த்தை தானே. ஓகே, நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசி வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். ரெடிங்களா நீங்க விளையாட?
2: ரெடி சார்.
0: ஓகே. ஆழம் சந்திரசேகர் இருக்கீங்களா? ஹலோ.
2: ஹலோ.
0: இப்பதான் கேக்குது, என்ன சொன்னீங்க?
2: ஆசை வந்து 2.
0: ஓகே. முன்னேற்றம்?
2: 6.
0: ஓகே, ரொம்ப அருமையா இருந்தீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், ரெடியா?
3: காஞ்சிபுரத்துல இருந்து விஜயகோபால்.
0: ஓகே, பேர் மட்டும் தெளிவா ஒரு முறை சொல்லுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து
3: விஜயகோபால்.
0: ஓகே, நீங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன், அப்பதான் விளையாட முடியும் நம்ம. ஓகே, விளையாடலாமா? அழிவு? அழிவு.
3: அறிவு? 3.
0: ஒழுங்கு?
3: 4. இருக்கு.
0: ஓகே. கலந்துரையாடல்?
3: 7.
0: 7ஆ? கரெக்டா சொல்லுங்க, 7ஆ? யோசிச்சு சொல்லுங்க. எட்டு எழுத்து வரும். க ல இந்து ரை யா ட இல் எட்டு எழுத்து. ஓகே. ஓகே, நன்றிங்க கால் பண்ணி முயற்சி பண்ணி விளையாடுனதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம்.
0: ஓகே, ரெடியா நீங்க?
4: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: மாவட்டம்?
4: 5 எழுத்து.
0: மாவட்டம் 5 எழுத்தா? ஓகே. சந்தேகம்?
4: அதுவும் 5 எழுத்து தான்.
0: ஓகே. நாடகம்?
4: அது 4 எழுத்து.
0: கிழக்கு?
4: அது 4 எழுத்து.
0: மின்சாரம்?
4: அது 5 எழுத்து.
0: 5 எழுத்து வரும். பொழுதுபோக்கு? அருமை. சாதனம்?
4: அருமை வந்து 4 எழுத்து. சாதனமும் 4 எழுத்து.
0: அருமை வந்து 3 எழுத்து.
4: சாதனம்
0: வந்து விளையாடுனீங்க. ஓகே, நன்றிங்க.

0: நன்றி மேடம், நன்றி.
1: ஓகே, நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லா நேயர்களும் சும்மா கலகலப்பா அசால்ட்டா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து உங்க பதில சொன்னீங்க. அண்ட் வந்து சில பேர் நல்ல முயற்சியும் பண்ணி விளையாடுனீங்க. ஸோ இந்த கேம் வந்து நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகளை கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தது. ஸோ நேயர்களும் அதான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க முடிஞ்சா வீட்லையும் உங்க நண்பர்களோட அண்ட் உங்க அம்மா அப்பா எல்லாரும் கூட உட்காந்து இந்த கேம்லாம் விளையாடுனீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. இதோட நான் வந்து இன்னொரு நாளில் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். நிகழ்ச்சியில அடுத்ததா சிவப்பதிகாரம்னு சொல்றேன், தோரணை படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. தோரணை படத்திலிருந்து வெடி வெடி அந்த பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து ரஞ்சித் மற்றும் நவீன் இணைந்து பாடியிருக்கிறாங்க. விவேகா வரிகள்ல மணி சர்மா இசையில கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தாவிக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தாவிக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 5:03. செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த பாடல் வரிகளோட ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, நமக்கு என்ன என்னங்க துணையாக இருக்குது வாழ்க்கையில்? எல்லா காலகட்டத்திலும் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அல்லது சப்போர்ட்டாக ஒருத்தர் கூடையே இருக்கணும். அது யார், அது உறவுகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல புத்தகங்களாக

இருக்கலாம், ஏதோ ஒன்று அதை துணையாக வச்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணுறதா வாழ்க்கையில் வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சார் எனக்கு யாருமே துணைக்கு வேண்டாம் சார், என்னுடைய துணிவு தான் சார் எனக்கு துணை அப்படின்னு உங்களை நீங்களே பெருமை கொண்டு சிலாகித்த அந்த தருணங்களை தான் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய எல்லா விதமான மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது துணிவு தாங்க. என் துணிவே எனக்கு துணை என்பதை நீங்கள் உணர்ந்த அந்த தருணங்களை என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய துணிவினுடைய பராக்கிரமத்தை, அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தணும் விரும்பக்கூடிய நேயர்கள் 298-6-0-0-3-8 என்ற எண்ணுக்கும், 298-5-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு என்னோட பேசலாம். உங்களுடைய துணிவின் சிறப்பை, துணிவான துணிவை நீங்கள் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கான எண்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. இந்த எண்ணுக்கு முன்னாடி 0-44 அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பு எண்ணை பயன்படுத்திக்கிங்க. நேர்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இருப்பீங்க, டயல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பாட்டுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். சித்திரம் பேசுதடி, எஸ் இப்பொழுது சித்திரம் அழகாக பேசப்போது. ரொம்ப வெற்றி கொடிகட்டிய பாடல்களில் ஒன்று, 2006 கானா உலகநாதன் அவர்களுடைய குரலில் உருவான பாடல். இதோ உங்களுக்காக, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் துணிவே துணை என்பதை நான் உணர்ந்து கொண்ட தருணங்கள் என்று நீங்கள் உங்களை நீங்களே சிலாகிக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பகிர்ந்துக்க போறீங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க ஆண்டனி, மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: துணிவு தானே சார்? துணிவு என்ன சார்?
0: துணிவு தான்.
1: கண்டிப்பா சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் அடிக்கடி ஆர்கியூமெண்ட் வரும். அவங்க கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு சின்ன சைல்டு பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து போட்டு அடிப்பார் மனைவி போட்டு. ஏன்னா யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இரவு நேரங்கள் தான் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க பாவம். அப்போ அவர் ஒரு நாள் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி அவர் மேடை கொண்டு போய் இதை மனநிலையை கொண்டு போய் கிருஷ்ணாயில்பாங்க. அவங்க பக்கம் கிருஷ்ணாயில, எங்க பக்கம் மன்னன்பாங்க. கிருஷ்ணாயில கொண்டு ஊத்திட்டாரு. ஊத்தின உடனே நான் என்ன செஞ்சேன், ஊத்தினு கத்துறாங்க குழந்தைங்கலாம் கத்துது. அவங்க வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவரு, மதுபானம் குடிச்சு குடிச்சு வந்து ரொம்ப அரைக்கும்பட்டு பண்ணுவாரு. எவ்வளவு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். எங்க வீட்டு அம்மா வந்து ஏற்கனவே நீங்க யார் தலையாடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என் மனைவி, நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட மனத்தாங்கல் பண்ணிருக்காங்க, நீங்க போகாதீங்க. நான் துணிச்சோலோட போய் கதவுலாம் கதவு ஒரு சாசா இருந்தது, அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க அந்த ஊட்டிட்டாங்க சார். கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க அந்த சூழ்நிலை போய் துணிச்சலா போய் அந்த பெண்மணி போய் அந்த அந்த சவாரியை போய் அவளை காப்பாத்தி வெளியில அப்புறம் எல்லாருமே பக்கத்து எல்லாருமே வந்துட்டாங்க சார். அது ஒரு துணிவா போய் செஞ்சு அவங்கள காப்பாத்தினது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். ரொம்ப
0: வருத்தம் தான். அந்த நேரத்துல ரொம்ப அழகா யோசிச்சு அவர்களுடைய உயிரை காப்பாற்றி அதற்கப்புறமா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரிபடுத்திருக்கீங்க பாருங்க.
1: எனக்கு ஏற்கனவே திட்டிருக்காரு, திட்டினது கூட பார்க்காம
0: பரவாயில்ல. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக எதா இருந்தாலும் பரவாயில்ல.
1: பொருள் ஒரு உயிர் சார், உயிர். என்னோட மனைவி கூட சொல்லாம யாருமே அவங்க பக்கத்துலயே போகவே இல்லை. நான் அந்த நேரத்துல அந்த தருணங்களை போய் அவங்க வெளியில அவங்க வீட்டுல கூட்டிட்டு வந்தேன்னு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் பத்த வைக்கிறதுக்காக தான். ஜஸ்ட் பாவ எனக்கு எல்லாம் நினைச்சாலே பயங்கரமா இருக்கு.
0: அதுதானே துணிவு, அதுதானே துணிவு.
1: அவங்க வெளியில கொண்டுட்டு வந்தா பக்கத்துல எல்லாம் வெளில சத்தம் விட்டு எல்லாமே வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பெண்மணியை காப்பாத்தி இப்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு சந்தோஷம்,
0: ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா பண்ணுங்க, தொடர்ந்து இந்த துணிவின் துணையோட பயணம் படுங்கன்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர். எஸ் மனோகரன்.
0: மனோகரன் சொல்லுங்க. மனோகரன்,
2: எனக்கு வந்து பார்வை கிடையாது சார். இது வரைக்கும் வெளியில போனதே கிடையாது, தனியா நான் போனதில்லை. யாராவது துணையோட தான் நான் போவேன். அப்படி போறப்ப ஒரு தடவை வந்து காரைக்கால் கும்பகோணம் சுற்றுக்கும் காரைக்காலுக்கும் எப்படியும் 4 மணி நேரம் இதாகும் போறதுக்கு. அப்ப யாருமே நான் நீங்க எப்படி போறீங்க, அந்த கல்யாணம் ஒண்ணு நீங்க எப்படி போறீங்கன்னு மத்தவங்களை கேட்டா நான் அப்படியே போறேன், நான் இப்படியே போறேன், வேற ஒரு வழியா போறேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், பார்த்துட்டு சரி நம்ம இன்னுமே இங்க உட்கார்ந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு வேற ஆட்டோ போய் ஆட்டோ வர சொல்லி ஏறி போறேன். பசங்க போய் காரைக்கால் பஸ் ஏற்றி விடுக்கா அப்படின்னு காரைக்கால் பஸ்ல வந்து ஏற்றி விட்டாங்க. நான் பாட்டுக்கு போனேன், போனேன் அந்த கல்யாணம் பண்றாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். அவங்க வந்து ஆள் கொண்டு வந்து நான் பஸ் நாள் நிக்க வைக்கிறேன், நீங்க வந்து இறங்குங்க அப்படின்னு. அதே மாதிரியே நான் போய் இறங்கினேன். அதே மாதிரியே வந்து அவங்க நின்று என்னை அழைச்சிட்டு போனாங்க. தைரியமா நான் யாரையுமே எதிர்பார்க்கல.
0: ரொம்ப சிறப்பு.
2: ஒவ்வொருத்தர நம்ம செஞ்சுங்கிற அவசியமே இல்லைங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் துணிச்சலா இருக்குங்களா?
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுங்க?
3: வணக்கம் சார். வணக்கம், இனி மாலை வணக்கம். கோயம்புல இருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
3: நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கிறேன்.
3: அதாவது வந்து ஒரு விஷயம் சார், கல்யாணத்துல கல்யாண கேசட்டு எங்க மாமா மாமா பையனுக்கு கல்யாணம் கேசட்டு போட்டாங்க டிவில. அது டிவி பாத்துட்டே இருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சின்ன குழந்தையா இருந்தேன். அப்ப நான் பெட்ஷீட்டை இழுத்துற மாதிரி இழுத்துட்டேன். அடிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அப்புறம் எங்க மாமா சொன்னாரு,

0: குழந்தைக்கு தெரியாதுப்பா, தூக்கத்துல ஏதோ தள்ளிட்டாம்பா அப்படின்ட்டு பொறுமையா எடுத்து பண்ணி பேக் பண்ணி அதை இது பண்ணி ஜாயின் பண்ணி கண்ணாடி டச் பண்ணி அதை எடுத்துட்டு குடுத்துட்டாங்க சார்
1: வெளியில
0: சரி. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க விட்டுரு குழந்தை அவனுக்கு தெரியல, எல்லாம் சுசுரத்தி கொளுத்தும் போது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க சார், படம் பாக்க டிவில போயிட்டாங்க. அந்த கேப்ல இது மாதிரி ஆகி போச்சு, புகையாச்சு. அது மாதிரி ரெண்டு சம்மன் வந்துச்சு சார், ஆனா துணிச்சலாம் பண்ணிட்டேன்ட்டு என்ன மாமா தான் காப்பாத்தி விட்டாரு.
2: ரொம்ப சிறப்பு. ஆனா நம்ம சில விஷயங்களும் ரொம்ப கவனமா தான் பண்ணணும் இல்லையா?
0: ஆமா பண்ணணும்.
2: ரொம்ப
0: இப்ப அது ஞாபகம் வந்து சார்,
2: ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து எம் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க.

ஏய் நிறுத்துங்கடா, பெருசா டேவல போல இருக்க, இந்த இல இருக்கிறீங்க, நொந்து எந்திரிச்சு போறாரு, இறங்கி பட்டே கிளப்புங்கடா.

விரும்புறாரு அழகு ராசா. ஏ அழகு ராசா, அதாவோட பேர வச்சு காக்காவுக்கு சொல்றது வச்சு முத்த முத்த போறான் அழகு ராசா. ஏன் அழகு ராசா.

0: கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் துணிவு கொண்டு நாம் சாதித்த நிறைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த வரிசையில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து
2: பேசுறீங்க?
0: வணக்கம் சிங்கச்சோழன், மகிழ்ச்சியை சொல்லுங்க.
2: இது பெரிய சாதிப்பு எல்லாம் இல்ல சார், சின்ன வயசுல நான் லைட் மியூசிக் எல்லாம் ரொம்ப நமக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா. இப்ப நிறைய காட்சி ஊடகத்துல வந்து நம்ம நிறைய பாக்குறோம், அப்ப லைட் மியூசிக் வந்து ரொம்ப அவ்வளவு இருக்காது.
0: ஆமா,
2: கோயில் திருவிழா டைம்ல, இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல தான்.
0: ஆமா,
2: ஆடி திருவிழா வெளிச்சமே இல்ல, என்ன பண்றது, என்ன ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கூட எரியல, என்ன பண்றதுனே தெரியல. அங்கிருந்து வேகமா பாட்டு பாடியே குடு குடுன்னு ஓடிட்டேன்
0: சர்வீட்டுக்கு. ஓ, பாட்டு பாடிக்கிட்டே?
2: ஆமா, பாட்டு பாடிக்கிட்டே, தெரியல ஏதோ ஒரு பாட்டு சவுண்டா பாடிக்கிட்டேன் வேகமா.
0: ஆமா, இன்னொன்னு, இந்த நீங்க சத்தமா ஒரு விஷயத்த பேசுறது, சத்தமா ஒரு விஷயத்த பண்றதுன்றதுனாலே நம்ம உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறவங்களாம் சத்தத்தை வெளிக்காமிப்பாங்கன்னுவாங்கல்ல.
2: ஆமா ஆமா சார்.
0: அது மாதிரி யூனிட்ல நான் கூட, எனக்கு கூட சின்ன வயதுல சில அனுபவங்கள் உண்டு. கிராமப்புறங்களில் வளர்ந்ததுனால அங்கேருந்து இன்னொரு பகுதிக்கு இரவு நேரங்களில் அந்த இருட்டு வங்கிடுச்சுன்னு வச்சிங்களா, ஒரு 6:30 தாண்டினாலே இருட்டாயிடுது. சாதாரணமாக வெளியே போக கூட ஏதாவது ஒரு பாட்டை பாடிட்டு கத்திக்கிட்டு.
2: ஆமா சார், அந்த சவுண்டு, நம்ம ஏதாவது இருட்டில் போனா அந்த நம்ம சவுண்டை வெளிப்பட,
0: நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சவுண்டை கண்டா மற்றது பயந்து போயிடும். இல்லை இல்லை, நம்ம பயந்து அந்த சவுண்டை வெளிக்காமிக்கிறோம்.
2: ஆமா சார், ஆமா.
0: ரொம்ப மகிழ்ச்சியாக அழகாக சொன்னீங்க சிங்கசோழன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலா திண்டு கணேசன் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கு கணேசரே, சொல்லுங்க.
3: ஆமாங்க, அதாவதுங்க நாங்க துணிய துறையினா நாங்க பார்த்த மேற்கு தொடர்ச்சி மலையில, அப்பதான் சின்ன வயசு நானு, மேற்கு தொடர்ச்சி மலையில ஆடு மேய்க்க போனேன் ராஜமலை பக்கம். அங்க காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 200 ஆடு, ஒரு ஆடு இல்ல 200 ஆடு. நான் ஒரு ஆள் சின்ன வயசு, எனக்கு 10-12 வயசுக்குள்ள இருக்கு. 200 ஆட்டு அந்த காட்டுக்குள்ள போனோம்னா புள்ளி சிங்கம் எல்லாமே வரும், யானை வரும், காட்டு இருப்ப எல்லாமே வரும். அத்தை சமாளிச்சு வந்தாலும் பாருங்க, முன்னாடி ஒரு ஆட்டை புரிஞ்சுக்கிங்க, ஒரு புலி, அந்த அது விரட்டி ஆட்டை காப்பாத்தி வந்துட்டு அன்னைக்கு எல்லாரும் பாராட்டி எனக்கு அந்த எங்க அக்கா விட்டுக்காரு எனக்கு வாசி இலவசம் வாங்கி கொடுத்தாரு.
0: புலியா சொல்றீங்க, உண்மையிலேயே புலியா?
3: ஆமாங்க, பெருசு.
0: நான்
3: தேக்க பத்துல மேல அண்ணாந்து பார்த்தேன், அது பார்த்தா முன்னாடியே அப்படியே பழுச்சு, அந்த குந்தா செடி தெரிஞ்சு, அந்த குந்தா செடிக்குள்ள இருந்து ஆட்டு அப்படியே பாஞ்சிருச்சு ஆட்டு மேல. நான் சவுண்டு விட்டு வரட்டே ஆச்சு, ஆட்டை உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன்,
0: புலி கிட்ட போராடி.
3: ஆமாங்க, அங்கிட்டு போல நான் சிங்கம்னு கூப்பிடுவாங்க.
0: கணேசரு, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சிங்கம் உழுகுத,
4: பெரும்பாலும் இருக்காது. அப்போ எங்களுக்கு வந்து ஊரை விட்டு தள்ளிதான் ஒரு கோயில் இருக்கு, திருவிழா நடக்கும், அங்க போய் பாத்துட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூப்பிட்டு நேரம் ஆயிட்டு வந்துரு வாங்கன்னா யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நான் ஒரு தெரு, அது காட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும், அந்த அந்த பகுதியில் மட்டும் தான் லைட் இருக்கும். கொஞ்சம் வரையும் அந்த ஒவ்வொரு அப்பெல்லாம் அந்த சந்து சொந்தா இருக்கும், நாங்க வந்து முடுக்கணுமோ அது மாதிரிதான் இருக்கும். போவாத பொங்கலை பிள்ளை ஒத்தையா போவாத அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. அது அப்ப வந்து பயனாட்டுவாங்க, அந்த இடத்துல அவங்க நிக்காங்க. நான் எதுக்கு பயப்படணும், அது ஒண்ணாது, நான் மாட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டு வந்துட்டேன். வந்துட்டு அது எங்க ரெண்டு மூணு சந்து மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ரொம்ப இருட்டா இருக்கும், அதுல போகவே முடியாது. நான் அந்த சந்தை விட்டுட்டு வேற சந்து போகிட்டு அப்படியே போய் வந்துட்டேன். வந்து எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு, எப்படி பிள்ளை நீ ஒத்தியால வந்த, அங்க இருட்டா இருக்கு, நீ பாட்டு பயம் எல்லாம் வந்திருக்க, காலையில பேய் அடிச்சிட போகுது அப்படின்னா, பேய் ஒண்ணு இல்லாது அப்படின்னு நாம

0: அந்த கண்ணே விடல, நான் பாடு யாரையும் பேசவும்லாம் நான் சந்தோஷமும் கொடுக்கல,
1: பாட்டு
0: வந்துகிட்டே
1: இருந்தேன். சில நேரங்கள்ல பின்னாடி உண்மையிலே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்க்காம கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு
0: அசாப நம்ம
1: ஒண்ணும் கிடையாது
0: எத்தனையோ சண்டை போட்டு இருக்காங்க அவங்கதான் பேய் அடிமையா.
1: ரொம்ப சிறப்பு, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தீர்கள்.

0: ആമമ്മ കണ്ണ് സൗഖ്യങ്ങ.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இரவும் பகலும் உரசி கொள்ளுகக்கூடிய ஒரு அந்திமாலை பொழுதில் நாமெல்லாம் கூடிகிட்டு இருக்கிறோம். 5:30 ஆயிட்டுருக்கு. நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். உங்களுக்கான வணக்கம், யார் இங்கிருந்து
3: பேசுகிறேன் சார்?
2: வணக்கம்,
3: கலா பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க கலா.
3: துணிவா
2: இருமா?
3: ஆமாக்கா, தைமகர் போறேன், தைரம் வரேன். அப்பலாம் உண்மையிலே போங்க சார், பயந்தா இருப்பா. அப்படியே போறேன், வேலைக்கு போறேன் சார். நான் வண்டியை வரேன், வண்டியை வரேன். அப்ப வந்து தூக்கிடுறாரு. அப்படியே தம்பி வந்து வெக்கேஷன் போவான் சார். தூக்கிட்டேன் சார், நானு திருத்தணி போயிடுச்சு. தூக்கிடுறேன் இப்போ அரக்கம் தாண்டி திருத்தணி போயிட்டா, யாருமே இல்லையா? அப்புறம் திருத்தணி ஷாப்பிங் வந்துச்சு. அப்புறம் அசிங்கிட்ட பூ தூக்கிடுறேன். அப்புறம் ஒரு அம்மா வந்து, என்னம்மா என்னம்மா தூங்கல ஷாப் நினைச்சுமா? என்னம்மா எதுனா இது திருத்தணிமா? அய்யோ, மவுர் தாண்டி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாச்சு. மணி 7 ஆயிடுச்சு சார். வரும் எங்க எல்லாம் எப்படி பாத்தேன், ஆள் வாரி வந்து. அப்புறம் நினைச்சேன், பட்டிக போய் ஒரு ட்ரெயின் வண்டியும் கொஞ்சம் எடுத்தேன். திருப்பதி ட்ரெயின் வந்து அது போய் வந்து அரக்கு வந்து பெருசு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். அது மாதிரி ஆயிடுச்சு சார். எங்க டைம்ல அதனாலதான் எனக்கு பயம். அதனால ட்ரெயின்ல வந்த கூட பார்த்து இட்டு பார்த்து அந்த சார் வந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இறங்குவேன் சார்
2: நான். ஓ, அது எப்பவுமே நம்ம பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கிறதா இருக்கட்டும், டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் கட்டாயம் போடணும், பின்னாடி இருக்கிறவங்களும் போடணும் இல்லையா? அது மாதிரி
3: வண்டி ஓட்டுறேன், வண்டி ஓட்டுறேன் செய்வேன். ஆனா அந்த டைம் எப்படி தெரியல, அப்படி மிஸ் ஆயிட்டான். காடி போய் திருத்தணி. அப்புறம் ஒரு அம்மா வந்து என்ன எழுதிட்டாங்க, அம்மா அம்மா என்னம்மான்னு. வேற கட்டது எல்லா கட்டது அவங்க தூங்கிட்டு யாருமே இல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னா, சரி மாமா சரி நான் இறக்கிட்டு அப்புறம் அங்க பஸ் அங்கதான் கண்டாங்க சார். அப்புறமா சார் என் பஸ் பிடிக்க மாட்டேன்
2: சார். நானு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க கலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது?
4: சார் வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
2: சொல்லுங்க தேவராஜ்.
4: வீட்டுல வேகமா வந்துட்டு இருக்கும் போது சார், நம்ம மகாலிபுரத்துல இருந்து நெம்படிச்சேரி வந்துட்டோம். வந்து பின்னால ஃப்ரண்ட்ல போற வேன் வந்து டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது சொன்ன ரெண்டு பேர் டூ வீலர்ல போனவங்க, ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்ல, அவ்வளவுதான் கஷ்டம் போல தெரியுது. ஒருத்தருக்கு கால் உடஞ்சு போச்சு.
2: சரி,
4: ஆமா. அப்பனா வண்டியில ஜீப்ல 4 பேர் இருந்தாங்க. அப்போ அதிகாரி இருந்தாங்க, உடனே நிறுத்த சொல்லி அவங்க 108 அரேஞ்ச் பண்ணி நாங்க போயிட்டு அவங்களெல்லாம் தண்ணி கிண்ணி கொடுத்து உரமாக்கி கொடுத்தா ஒருத்தர் கஷ்டம், அது தேரல, ஒருத்தர் பரவாயில்ல. அது மாதிரி உடனே அவங்க போலீஸ் பெர்மிஷன் கொடுத்து, எனக்கு எல்லாம் அதிகாரி இருந்ததுனால ஈஸியா போச்சு. அங்க வேற யாரும் ஆளுங்களும் இல்ல, வெறுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க.
2: இப்ப அந்த நேரத்துல சமயோஜிதமா யோசிச்சு, ஆமா முடிவெடுத்து டக்குன்னு உதவி, இன்னொன்னு அடுத்தவர்களுக்கு உதவணும்ன்ற குணங்கள் கொண்டவர்கள் குறைந்து போயிட்டு இருந்த காலத்துல உங்களை மாதிரியான இந்த மாதிரி தன்னார்வம் கொண்டவர்களை சொல்றத கேட்கும் போது மற்றவர்களுக்கும் ஆஹா நாமளும் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்ல.
4: மகிழ்ச்சி.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வணக்கம் சார்.
2: வணக்கம், பத்மாவதி தானே?
5: திருவேட்டூர் பத்மாவதி. எங்க சாருக்கு 2 வணக்கம்.
2: அது என்ன 2வது வணக்கம் எதுக்கு?
5: 2வது வணக்கம்னா

0: அவ்வளோ பிரியம் உங்க மேலே எனக்கு.
1: சரி மகிழ்ச்சி சொல்லுங்க.
0: எனக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும் சார்.
1: இப்பயா
0: எங்க கழனியில ஒரு கேக்குது சார்.
1: கேக்குது சொல்லுங்க.
0: பெரிய ஒரு மங்கம்மா சார். மங்க மரத்துல என்ன பண்ணிட்டு நான் எங்க தம்பி அவங்க இருந்தாங்க அவங்க சொல்லிட்டு நான் மட்டும் அப்படி குசி குசி வேலி உக்காந்து சார் கலையில கலையில உக்காந்துன்னு 2-3 மேங்காய் பசி பசி கீழே
1: போட்டேன்.
0: கீழே போட்டுட்டு இறங்கலான்னு பார்த்தா பயம் மகுது சார்.
1: ஏறும்போது ஏறிட்டோம்.
0: ஏறும்போது ஏற்றேன் சார். சளையில உட்காந்து கத்தரம் ஒன்றும் முடியல சார். ஐயோ அப்பெல்லாம் ஒரு 6வது படிக்கணும் சார். அப்பா அப்புறம் என்ன பண்ணாங்க அங்க ஒரு மேல ஒரு கவுத்தை தூக்கி போட்டாங்க என் மேல.
1: அதை பிடிச்சிட்டு இறங்கி வச்சு
0: அந்த கவுத்தை பிடிச்சி கடையில 4 முடிச்சு போட்டுட்ட அதுவே நடுக்கு பயந்துக்கணும் கவுத்தை பிடிச்சி இறங்கி வந்து கீழே குச்சி வச்சாரு. நானு
1: ஒரு த்ரில்லான பயணமா இருந்தது அது.
0: ஆமா சார் நான் பயந்தே போட்டேன் சார் அந்த வயசுக்கு.
1: சூப்பர் மகிழ்ச்சி. ஆனா நல்லா திறமையா அதை கையாண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ஆமா சார்
1: மகிழ்ச்சி. தொடர்ந்து நேயர்களை உங்களுக்காக தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டேன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 5:41 ஆயிட்டிருக்கு. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
2: வணக்கம், சொல்லுங்க.
3: என்னோட ஒருத்த பிள்ளைங்க பூராமே சேர்ந்துதான் குளத்துக்கு போவோம், குளத்தங்கரைக்கு.
2: எதுக்கு? குளிக்கிறதுக்கு.
3: ஆமா ஆமா, குளிக்கிறது. அப்ப வெளியில விட மாட்டாங்க முடிஞ்ச பிறகு. அதனால 5 எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கதவை கட்டி கதவை கட்டி எல்லாருமே சேர்ந்து போவோம். இப்போ 2-3 பேர் சேர்ந்து போவோம். அப்போ ஒரு நாள் வந்து இப்போ என்ன எந்திரிச்சுட்டேன். ஆனா எங்க வீட்டுல கெடிகாரம்லாம் கிடையாது, மண் விளக்கு தான் கூரை வீடு. அதனால கெடிகாரம் வசதி கிடையாது, விடிஞ்சிருச்சு. அதனால நிலா காய்ச்சதுனால விடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு போய் எல்லாரும் கடையில் தட்டினேன். ஏன் இதுதானே உனக்கு வேலை, அப்படி நான் எனக்கு தூக்கம் வருதுன்னு வேற எடுத்துக்கொள்ளியல. சரி நாமா போயிட்டு வந்துருவோம், அப்பா அதுக்கு விடிஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஒரு 2-3 இருக்கும் போல அந்த நேரம் அம்மா அப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் சொல்லிட்டு போயிட்டேன். போனா பார்த்தா ஒரு ரொம்ப தொலை போகணும், அப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் வைக்கல. ஒருத்தர் சனப்பெல்லாம் இல்ல, என்ன இப்படி இருக்கு, 5 தானே எந்திரிச்சிருப்போம் அப்படின்னு குளத்தங்கரைக்கும் போயிட்டேன். குளத்தங்கரைய பார்த்தா அப்படியே அமைதியா இருக்கு, தண்ணி பயங்கரமா இருக்கு. பார்க்க
2: முடியாது,
3: ஏதோ எப்படியோ வந்துட்டே சாமத்துல வந்துட்டோமோ அப்படியே. சரி வந்தது வந்தான், நினைச்சு குளிச்சிருவான், அப்புறம் மறுபடியும் திரும்பி போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க ஆரம்பிச்சேன். சலக்கு சலக்கு சலக்குன்னு தண்ணிக்குள்ள சத்தம் எல்லாம் எடுத்து ஒரே பயம் மனதுக்குள்ள. ஆனா அப்பெல்லாம் கொஞ்சம் பயமும் இல்லை எங்களுக்கு வெளியில போறதுக்கு. அப்பெல்லாம் கொஞ்சம் தைரியமா போகலாம். ஆனா துணியை துவைக்கிறேன், குளிக்கிறேன், ஒரு சனமும் வரவும் இல்லை குளத்துல. ஆனா குளம் மட்டும் அமைதியா சிலர் சிலப்பு இல்லாம. பிள்ளையாரு தாப்புல இருந்தாரு, அரச மரத்து பிள்ளையாரு உட்கார்ந்து இருந்தாரு. அரச மரத்து பிள்ளையாரு பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து, தெரியாதனமா வந்துட்டு தொழிய பண்ண அணியா என்னால வந்துட்டு சொல்லிட்டு குளிச்சு துணியெல்லாம் துவைச்சு நிறைய துணி கொண்டு போனா துவைச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 1-2 வந்தாப்பா. ஆரம்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா குளிச்சல, நான் அந்த நேரம் குளிச்சுட்டு அந்த வீடு ஒரு தடவை இல்ல 2-3 தடவையும் நடந்திருக்கு. அப்ப அந்த துணிவு வந்து இறைவன் கொடுத்த வரம் தானே. எப்படி எவ்வளவு தைரியமா அந்த அவ்வளவு பெரிய ஊரணியில தனியால குளிச்சிருக்கே 16 வயசு பொம்பளை அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னைக்குனாலே சபாஷ்,
2: பெரிய சாதனை தான், பெரிய சாதனை தான்.
3: அந்த மாதிரி தைரியமா அப்ப நடமாட முடிஞ்சிச்சு. இன்னைக்கெல்லாம் அது சாத்தியப்படாதுன்னு தான் தோணுது. அப்ப வந்து கொஞ்சம் பாதுகாப்பாத்த இருந்துச்சுதான். இப்போ தைரியமா இப்பவுமே பெண்கள் வந்து நிறைய சாதிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் எனக்கு இருந்ததுச்சு, எனக்கே ஒண்ணு
2: பாராட்டக்கள்தான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்
2: வணக்கம்,
4: நான் ராமநாதபுரம் சாத்தனகுடியில இருந்து முருகன்.
2: முருகன், சொல்லுங்க முருகன்.
4: சார் கான்செப்ட் சொல்லுங்க.
2: கான்செப்ட் என்னன்னா, துணிவே துணை, எனக்கு என் துணிவு தாங்க துணை அப்படின்னு நீங்க அந்த உணர்ந்த சில தருணங்களை பகிர்ந்துக்குங்க.
4: நான் வந்து ஒர்க்கிங் போயிட்டு இந்த மாதிரி வண்டியில வந்துருந்தேன் சார். அப்ப நான் வந்துருந்த ஒரு சில வருஷம் வந்து அந்த வர்ற வழியில வந்து எங்க வீட்டுல வந்து விழா திருமணங்கள் விழா வச்சிருந்தாலும் பத்திரிகை அது வர்ற வழியில பத்திரிகை கொடுத்துட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாச்சு, கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 8-9 ஆயிருச்சு. அந்த நேரத்துல வந்து வண்டி வந்து ஸ்டப் பண்ணி வர்ற வழியில வந்து ஸ்டாப் ஆயிருச்சு சார். அது வர்ற வழியில லைட் இருட்டா இருந்துச்சு, அது ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணோம்னா அவர் பக்கத்துலதான் மெக்கானிக்னா நாங்க

0: நாங்கள் மட்டுமே வந்து தெரியாத ஊர் சார் மட்டும் நாங்கள் மட்டும்தான் சார் பக்கம் மெக்கானிக்கும் நாங்கள் நடந்தே தனியாக வண்டியை ஓட்டிக்கிட்டே போவோம் சார். இது கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமா அது அந்த நேரத்தில் வந்து நம்ம துணி இல்லைன்னு வைங்கள யாராச்சும் ஹெல்ப் போயிட்டுருப்போம் நம்ம விட்டுட்டு நம்ம கூட பஸ்ஸுக்கு உயர்ந்துருப்பான் போகக்கூடாது நம்ம மட்டும் தைரியமா இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் அந்த நேரத்தில் பயப்படாமல் கொஞ்சம் நான் தெளிவாக அந்த மெக்கானிக்ஸாக போய் பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு வந்தோம் சார் வண்டி சரி பண்ணிட்டு. அந்த நேரத்தில் வந்து துணிவு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்கு. அந்த துணிவு தான் எப்பவுமே நம்ம கூட இருக்குன்னா எந்த நிலையிலையும் வந்து மாறாம நமக்கு இருக்கணும் எப்பவுமே நமக்கு தான் நம்ம தான் துணை.
1: ஓகே மகிழ்ச்சி நல்லா சொல்லுங்க.
0: நம்மளுடைய
1: துணிவு தான் நமக்கு துணையா இருக்கும். மகிழ்ச்சி சிறப்பா சொன்னீங்க. உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நின்றுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே எப்பவுமே சமத்துவம் இல்லை.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மனவில் மேடை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அன்பு தொகுப்பாளருக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி சோழன்.
0: சொல்லுங்க
1: ஐயா. துணிவே துணை என்று நம்பிக்கையுடன் கடந்த தருணம் எது? அதான் தலைப்பு.
0: அதேதான்
1: துணிவே துணை. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்புங்க ஐயா, ஒரு நண்பனை சந்திக்க நண்பனை பார்க்க சென்று ஐயா,
0: சரி
1: சரியான மழை, ஒரு இல்லத்தில் ஒரு 1 மணி நேரமாக இருந்தேன், ஓய்வெடுத்திருந்தேன். மழை நின்றவுடன் ஒரு பாதையில் செல்ல வேண்டும், ஒரு காட்டுப்பாதை. அதில் பார்த்தோன்னா களிமண், போல் களிமண்ணா இருக்கின்றது
0: பாதை ஃபுல்லா.
1: முயற்சி பாதையில நான் ஏதோ ஒரு முயற்சியில் சென்றேன். கிட்டத்தட்ட ஒரு அரை கல் தொலைவு, ஒரு கல் அரை கல் தொலைவு களிமண் நேரம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியல, யாருமே இல்லைங்க. போயிட்டேன், என்னடா பண்ற ஆண்டவா எப்படி காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே தட்டு தடுமாறி கொண்டு போய் அந்த கரை சேரத்துல எனக்கு நான் பட்டப்பாடு சரியானதாகி போச்சுன்னு அது நிகழ்ச்சி இன்னைக்கு எனக்கு மறக்கவே முடியாது. வாய்ப்படுத்தும் செய்ய முடியும்.
0: நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம், யாரு இருந்து?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: சார். திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி
2: சார். 25 வருஷமா தனியா இருக்கேன் சார்.
0: அதுவே துணிவுன்றீங்க?
2: ஆமா, எவ்வளவு பிரச்சனை. ஆமா சார், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு. நம்ம வீட்டுக்கு அவுட் சவுண்ட், வீட்டு விட்டா கூட பக்கத்துல இருக்க மிரட்டுவாங்க. இப்ப நான் அப்படிதான் ரொம்ப பிரச்சனை இருக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இருக்கிறேன். நானு பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்க இனி யாரு எந்த ஊரு சொல்லு சொல்லிருந்தாங்க. அவுட் சவுண்ட் எதுவுமே கேட்கல, அவங்களே கூப்பிட்டு வீட்டு விட்டாங்க.
0: அதாவது துணிவுன்றது பாருங்க, கணபதி சொல்றாரு, நாம எடுத்துக்கிற விஷயத்தில்தான் இருக்கு. எல்லாவற்றையும் எளிதாக கடந்து போகிறதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றதும் நிறைய விஷயங்களுக்கு முழுமையான விளக்கத்தை எதிர்பார்க்காததும் தான் வாழ்க்கையினுடைய துணிவு. அதை ரொம்ப சிறப்பாக எல்லா நேயர்களும் சொன்னாங்க. இதோட மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைவு பாடலாக வேட்டையாடு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரை செய்துள்ளது. யானை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 80% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் ககோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரத்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, ருஜுலா ராமு, தஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்து வீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். உங்களுக்கு மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுக்க போகிறீங்க, டயல் பண்ண போகிறீங்க. என்ன எண்கள் அப்படின்றது டயல் பண்ணுன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க சார். மீண்டும் ஒரு முறை எண்களை சொல்லுங்கள் சார். சில நேர்கள் கேட்குறீங்க இல்லையா, 2986003 என்ற எண்ணுக்கும், 2952055454 என்ற எண்ணுக்கும் முன்னாடி 0444 அப்படின்னு இணைப்பு என்ன பயன்படுத்திங்க, தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: ஆமாங்க சார், திரைப்படம் அண்ணாமலை சார்.
0: அண்ணாமலை?
1: ஆமா, அதுல எனக்கு வெற்றி நிச்சயம். அந்த
0: நிச்சயமா
1: தன்னம்பிக்கை குடியக்கூடிய ஒரு பாடல், வரிகள் கொண்ட இந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல். அனைவருக்கும் இந்த பாடல் கேட்கலாம் சார்.
0: வைரமுத்து வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல உங்களுக்காக வர இருக்கிற இந்த பாடல் அண்ணாமலை திரைப்படத்துல வந்து

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து யாருடைய விருப்ப பாடல் நாம கேட்க போறோம் அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பழனி வட்டம் கொழுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், உங்க விருப்ப பாடல் என்ன?
1: அற்புதம் படத்தில் இருந்து ஒரு அற்புதமான பாடல், நீ மலரா மலரா என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்காக கேட்டேன்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நான்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. அடுத்த விருப்ப பாடல் யாருடைய விருப்ப பாடல்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், தொடர்ந்து தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: திருவிட்டூர் பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க பத்மாவதி, உங்க விருப்ப பாடல்.
1: அன்னை ஒரு ஆலயம், நரிவரம்.
0: ஓகே மகிழ்ச்சி, அதே பாடல் உங்களுக்காக இதோ.

0: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகன் சார்.
1: சொல்லுங்க விநாயகம், உங்க விருப்ப பாடல்.
0: சார் படம் வந்து சென்றலை என்னை தொடர், பாடல் வந்து சென்றல் வந்து என்னை தொடர்.
1: மகிழ்ச்சி அந்த பாடல் உங்களுக்கு.
0: நன்றி சார்.

0: நாம் கேட்க இருக்கிற பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், கோயம்பேடுல இருந்து அணி இரவு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? பார்த்திபன். அதாவது கடலோர கவிதைகள் வந்து அடியா தாடி ரெக்கப்பட்டி பறக்குது மனசுல
0: சரிதான்.
1: அருமையான பாட்டுல சார்,
0: மகிழ்ச்சி. நல்ல பாட்டு. இது உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு நினைந்திருங்கள்.

0: சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா இருக்கு அப்படின்னா? வணக்கம்,
1: மயிலாப்பூர்ல பட்டாபிங்க.
0: பட்டாபி சார் சொல்லுங்க.
1: எனக்கு மிஸ்டர் பாரத் பாட்டுல இருந்து என்னமா கண்ணு சௌக்கியமா,
0: சௌக்கியம் தான் கண்ணு,
1: கண்ணு சௌக்கியம் தான்
0: மகிழ்ச்சி. இதோ உங்களுக்கா
2: என்னம்மா கண்ணு

0: மாத்திரமே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு

0: జన్నమ్మా కన్ను సౌఖ్యమా, అమ్మమ్మ కన్ను సౌఖ్యందా, జానకి చిన్న పూన పోటీయా, ఉండి మోది తంబట్ట పాడు పాతియాడు, యారుకం అంజిడాద సింగందా, ఉరసి పారుంగ మంగిడాద తంగందా, జన్నమ్మా కన్ను సౌఖ్యమా, అమ్మమ్మ కన్ను సౌఖ్యందా, ఎన్నమ్మా కన్ను సౌఖ్యమా, ఆమమ్మా కన్ను ఫ్యాంటాస్టిక్.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிறது?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: என்ன ஏழு கிணறு தேவா?
1: வணக்கம் தேவா.
2: வணக்கம் சார்.
1: மகிழ்ச்சி சொல்லுங்க.
2: இதய கோயில் படம், மோகன் படம், அதுல இதயம் ஒரு கோயில் என்றது. அந்த பாடல்ல கடைசி வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க என்றும் வளமுடன் என்றும் வாழ்கிறது. அருமையான வரிகள், எனக்கு பிடித்த பாடல். அதனால இந்த பாடலை கேட்கிறேன்.
1: ரொம்ப சிறப்பு உங்களுக்காக அந்த

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் பாடல். வணக்கம்.
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாள அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோலிமேட்லேருந்து குமார் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க குமார்.
1: அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு ஊருக்கு போகுது, அதாவது பார்த்தீங்கன்னா சைலேஷ் அம்மா பாடின பாடல் ஒரு பாடல் போடுங்க சார்.
0: ஆஹா ஆஹா ஆஹா.
1: ஆமாம் சார், அருமையான பாடல் சார். நைட்டில் நல்லா இருக்கும் சார்.
0: வாய்ப்பு ரொம்ப நன்றி. குரலில் சோலக்குயில் தினம் தொடங்குகிற பாடல் உங்களுக்காக.
1: ஓகே.

0: நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்,
1: நான் போரூர் பொன்ராஜ்
0: பேசுறேன். சொல்லுங்க பொன்ராஜ், உங்க விருப்ப பாடல்?
1: எனக்கு விக்ரம், பழைய விக்ரம் சார். அதுல இருந்து விக்ரம் பாட்டு.
0: விக்ரம் படத்துல இருந்து பழைய விக்ரம். விக்ரம் பேரை சொல்லட்டும்? அதான்
1: விக்ரம், அதே தான்.
0: மகிழ்ச்சி உங்களுக்காக இந்த பாடல்.
1: நன்றி.

செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், பேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், நதகஜ படையெங்கும் செல்லும் விண்ணை வெல்லும் வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கு என இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யாருங்கிறது?
1: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவிகா.
1: எனக்கு படம் வந்து சின்ன கவுண்டர், பாட்டு வந்து கண்ணு பட போகுதையா ரெயின்போ எஃப்எம்க்கு சுத்தி போட வேணும் ஐயா மணி சாரு. ஆமா,
0: அந்த
1: பாட்டு போடுங்க சார்.
0: சிறப்பு இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ ஃபார்ம் 90.4 நாணுகள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். வணக்கம்
1: சார். கலா சார்,
0: வணக்கம். கலா சொல்லுங்க.
1: கோகுலம் படம்

நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் நிறைவான பாடல் கேட்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம். நம்மளுடைய பெரம்பூர்லேருந்து சத்யநாராயணன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தொடர்பில் அவங்க இருந்தாங்க. கோகுலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டார். அந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகுங்கிற நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்.

உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18%லிருந்து 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கல பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, டஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமத்தோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, நாம் கேட்கிருக்கிற முதல் பாடல் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து. எத்தனையோ பாடல்கள் நம் மனதை தட்டிச் சென்றாலும் கூட ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்

உள்ள தேவா இசையில் 1996 சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய பாடல்களில் ஒன்று இந்த பாடல். அது என்ன, சிவப்பை கடனாக கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஹா, அந்த வரிகள் இதோ உங்களுக்காக.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ராகுங்கள், நமக்கான நிகழ்ச்சியும் கூட. வான்மதி திரைப்படத்திலிருந்து மனதை மயக்கும் ஒரு குரலில் எஸ்பிபி மற்றும் சித்ரா குரலில் உங்களுக்காக வாலிவரிகளில்

மனதை மயக்கும் மெலிசை பாடல்களின் வரிசையில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடல் பூவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினரோடு பாடிய பாடல். வாலி வரிகளில் இளையராஜா இசையில் இதோ உங்களுக்கான பாடல்.

0: சென்னை வானொலி நிலையம் நம்முடைய ரெயின்போ பண்பலையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக.
1: மூணு முழம் மல்லியப்பு என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம் மனதை கவரும் பாடல் பழனி பாரதி வரிகளில் மனோ குழுவினரோடு பாடிய பாடல், சிற்பி அவர்களுடைய இசையமைப்பில் உருவான பாடல், உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள், நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்து இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை கொண்டாடக்கூடிய மெல்லிசை பாடல்களாக நாம் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நிறைவாக ஒரு பாடலாக, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக, சுந்தர புருஷன் திரைப்படத்திற்காக சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல், சிற்பி அவர்களுடைய இசையில் 1996 வெளியான பாடல். இந்த பாடலோடு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நேயர்களே.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்களை இனி கேட்டு மகிழ இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து.

0: பூவா தலையா திரைப்படத்துல வந்து
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு.

கண்டாத்தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தாத்தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

0: மார்சல் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இதே கமலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தொடரும் பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் பூமாலை திரைப்படத்திலிருந்து.

அதற்கு இடம் கிடைச்சா படுத்துக் கொள்ளோனோ, ஆஹா இதயத்திலே சுமையிருந்தா இறக்கி வைக்கும்.

அதில் உண்மை என்று ஒன்று இரண்டு சேர்ந்திருக்கோணும். வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும்.

அதில் எழுந்து நிற்கிறது நீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவர்.

இருக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நின்று

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படம்.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா.
1: என்ன வேகம் நிறுத்தாமா?
0: என்ன கோபம் சொல்லலாமா? என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா? உன்னை விட்டு உள்ளம் என்ன வாடலாமா?

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம்.
1: அடுத்த அறிவிப்பு என்ன?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சொல்ல நினைத்த பிறகு தயக்கம் ஏனோ?

Su mare va a ser cringue. Oh. Ipo Westin.

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கோகுலம் படத்திலிருந்து பாடலை இரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். வா என்று அழைத்தால், வா என்று அழைத்தால் வழியில் வானம் வந்து நின்று விடுமா என்ன?

உழைப்பாளி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:20 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். காற்றின் அலையில் நீந்தி வரும் இரு மீன்கள் என்னென்ன?

கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல், வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல் ஒருவரை ஒருவர் உருகச் செய்யும் அளவிற்கான அடுத்தடுத்து வரிகள்.

பிரதாப் சின்ன மாப்பிளை படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம், மனசு கிறங்கும். வான் உயர்ந்த மலையிலிருந்து, வான் உயர்ந்த மலையிலிருந்து இரண்டு மாங்குருவி பாடுகிறது, கேட்போமா?

கேப்டன் படத்துல இருந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தேவா திருமூர்த்தி படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கல்யாணி ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜயவந்தி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 4:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்

101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்கலத்தில் காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம் திருநீர்மலை பி மணி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா ராகத்தில் அமைந்த தேவி ராமே எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அற்றைக்கிரை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சாரங்காராகம் கண்டச்சாவு தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம், திருநீர்மலை பி மணி தவில். ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்

தெய்வீக ராகத்தில் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்